வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 24 நாள், பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல்.

இவது ஆர்ஜே மேஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குறளும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 42, அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான். குறள் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 42, அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி, தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களோடு நேர்முகம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் 6:05.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்று குறள் கூறுகின்றது. நட்பு மனித வாழ்விற்கு கிடைத்த அரிய வரம். பள்ளம் நோக்கிப் பாயும் வெள்ளம் என ஓடி வந்து தோள் கொடுக்கும் அரண். நல்ல நட்பு என்பது நம் அறிவுசார் தளத்தை வளப்படுத்தும். தவறு செய்யும்போது சுட்டிக்காட்டி தட்டி கேட்கும். அறிவுடையாரிடம் கொள்ளும் நட்பானது பிறைமதி வளர்வதைப் போல் நாளும் வளர்ந்து முழுமதியாய் ஒளிவீசும். படிக்க படிக்க இன்பம் தரும் நூலைப் போல பழகப் பழக மகிழ்வை தரும். நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என பறைசாற்றும் திருவள்ளுவர் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என 6 அங்கங்களுள் ஒன்றாக நட்பை கூறுகின்றார். அது மட்டுமன்று நட்பு, நட்பாராய்தல், பழைமை, தீநட்பு, கூடா நட்பு, சிற்றினம் சேராமை, பெரியாரை துணைக்கோடல் என 7 அதிகாரங்களில் 70 குறட்பாக்களில் நட்பு பற்றி மிக நுட்பமாக பதிவு செய்கின்றார். ஒரு மரத்தில் காய் முற்றினால் உண்ண பழமாக பயன்படும். அந்த மரத்து இளந்தளிர் முற்றினால் சருகாகி கீழே விழுந்துவிடும். அதுபோல நல்லோரிடம் கொள்ளும் நட்பு நாளும் வளர்ந்து பயன் தரும். தீயோரிடம் கொள்ளும் நட்பு வளராது கெடும் என்பதை நல்லார் செய்யும் கேண்மை நாள்தோறும் நன்றாகும். அல்லார் செய்யும் கேண்மை ஆகாதே நல்லாய் கேள். காய்முற்றின் தின் தீங்கனியாம், இளந்தளிர் நாள் போய் முற்றின் என்னாகிப் போம் என்று நன்னறிப்பாடல் பகர்கின்றது. தொன்மை காலம் தொட்டு இன்று வரை நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கும் சீரிய உறவு நட்பாகும். சாதி, மத, இன, மொழி எல்லைகளைக் கடந்து ஒத்த சிந்தனைகளின் வலிமையால் தொடர்வது நட்பே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே என இனியவை நாற்பது கூறும். நல்லார், அறிவுடையோர், கற்றறிந்த சான்றோர் ஆகியோருடன் கொள்ளும் நட்பு சிறக்கும். மன நிறைவு இல்லார், செருக்குடையவர், கீழ்மக்கள், பகைவர், புறம்பேசுவோர் இவர்களுடன் கொள்ளும் நட்பு துன்பம் தரும். எனவே ஒருவனது குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து நண்பர்களை தேர்வு செய்ய வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். தாய் தந்தையர் நமக்கு விதிவசத்தால் அமைவர். ஆனால் நல்ல நண்பர்களை நம் மதியால் ஆராய்ந்து தேர்ந்து கொள்ள வேண்டும். சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனும் பாண்டிய நாட்டுப் புலவர் பிசிராந்தையாரும் எந்த இணைய வசதிகளும் இல்லாத காலத்தில் ஒருவரை ஒருவர் காணாமலேயே நட்பு கொண்டனர். மானம் காக்க வடக்கிருந்து உயிர் துறக்க எண்ணிய கோப்பெருஞ்சோழன் தன்னருகில் தன் நண்பர் பிசிராந்தையாருக்கு ஓரிடம் அமைக்க கூறினார். அவர் வருவதற்கான சாத்தியம் இல்லை என்று அமைச்சர்

0: காரணம் கூறினார். அதற்கு அரசன், செல்வக்காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன், துன்ப காலத்தில் நிச்சயம் ஓடோடி வருவான் எனக் கூறினார். அனைவரும் வியக்குமாறு, நம்பிக்கை பொய்யாகாமல் உள் உணர்வு உந்த நண்பனைக் காண பிசிராந்தையார் ஓடோடி வந்தார். தனக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் வடக்கிருந்து உயிர் துறந்தார். வருவன் என்ற கோணது பெருமையும் அது பழுது இன்றி வந்தவன் அறிவும் வியத்தொரும் வியத்தொரும் வியப்பு இறந்தன்றே என்று புறநானூறு போற்றுகின்றது. நீண்ட காலம் வாழ வைக்கும் நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவ்வைக்கு வழங்கிய அதிமானின் நட்பின் திறனும், மூவேந்தர்களின் சூழ்ச்சியால் பரம்பிற்கோமான் பாரி கொல்லப்பட்டான், பாரியின் இறப்பிற்குப் பின் பாரிமகளிர் இருவரையும் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று அவர்களுக்கு மனம் செய்வித்து அடைக்கலப்படுத்தி கடமையாற்றிய பின் வடக்கிருந்து உயிர் துறந்த கபிலரின் நட்பின் மாட்சிமையும், தான் செல்வச் சிகரத்தில் இருந்தபோது ஏழ்மை துயரத்திலிருந்த குசேலரிடம் கண்ணன் கொண்ட ஏற்றத்தாழ்வற்ற உயரிய நட்பின் மேன்மையும் பற்றி நூல்கள் போற்றி புகழும். அழிவின் அவை நீக்கி ஆறு உயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு, உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றார். சாதனைக்கும் புகழுக்கும் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் உடல் நலத்திற்கும் மன மகிழ்ச்சிக்கும் நல்ல நட்பே அடித்தளமாய் ஆணிவேராய் நிற்கும். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு என்ற குறள் வழி நல்லவர்களை வல்லவர்களை அறிவுடையோரை சான்றோரை நட்பாக்கிக் கொண்டு உயர்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: கலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பி. லீலா பாடியது.

0: ஒலித்து பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.

0: ஒலித்த பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் பாடியது.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 முன் செல்லடா மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 11:30 வனப்புகள் நிகழ்ச்சியில சாய்வு நாற்காலி மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களோடு நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் எலும்பு முறிவு சிகிச்சைகள் குறித்து கோயம்புத்தூர் எலும்பியல் அறிவியல் சிகிச்சை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்கள் வழங்கும் விளக்கங்கள் இடம்பெறும். மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 5:20 சித்திரசவானம் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல். இதில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய சிறப்பு பேச்சாளர்கள் கோயம்புத்தூர் இந்திய ராணுவ NCC குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் துறை தலைவர் டாக்டர் ஏ விமலா. இது நிலையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் ஒலிப்பதிவு. மாலை 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கெடுக்கும் நேர்முகம். இனி கேட்கலாம்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
3: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C முதல் 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 25°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-8 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.
4: நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 23 நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி வகுப்பு உடுமலைப்பேட்டைக்கு அருகில் கோழிக்குட்டையில் உள்ள கால்நடை பண்ணை வளாகம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய பண்ணையாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியில் பங்கு பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9488-08-8371 மற்றொரு எண் 9677-43-2557. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் மற்றும் விற்பனை குறித்த அறிவிப்பு. நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1860 கிலோ, இதன் விலை 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 55, விதை இருப்பு 3914 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 52, விதை இருப்பு 3039 கிலோ,

0: இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை Ko 59 ரகம், விதை இருப்பு 7610 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை Ko 54 ரகம், விதை இருப்பு 60 கிலோ மட்டும், இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9865-00-6933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 2 நாள் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர், இறுதி ஆண்டு பட்டதாரி மாணவ மாணவியர்கள், இதர பட்டதாரிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் பங்கு பெறலாம். இப்பயிற்சி வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் June 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் பதிவிற்கு மின்னஞ்சல் business@tnau.ac.in, தொலைபேசி எண் 0422-6611-310, கைபேசி எண்கள் 8220-66-1228 மற்றும் 9994-9849-417.
0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும், கல்வி தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. நேயர்களே, மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9940-90-3835 மற்றொரு எண் 8220-46-9459 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318528 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்த

0: செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல்

0: முதல் மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 149 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிகோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது.

0: இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் இரண்டாவது இடத்தையும் அர்ஜென்டினா மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று காலை 7:30 முன் செல்லடா பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல். இதில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய சிறப்பு பேச்சாளர்கள் கோயம்புத்தூர் இந்திய ராணுவ NCC குழும தலைமையக நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் துறை தலைவர் டாக்டர் ஏ விமலா அவர்கள். இது நிலையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் ஒலிப்பதிவு.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேரம் காலை 7 மணி. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.
2: ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி ஜம் தி

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு சலங்கையில் ஒரு சங்கீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து. இரண்டாவது காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். இரண்டு பாடல்களுக்கும் இசை இளையராஜா. மூன்றாவதா கல்வடியும் பூக்கள் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடின பாடல் கேட்டோம், பாடலாசிரியர் வைரமுத்து, இசை ஷியாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கான கேள்வி, சுரங்க அமைச்சகத்தால அமைதியான கனிம எல்லை, குவாய்ட் மினரல் ஃபிரான்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியான கனிம எல்லை அப்படின்னு சொல்ல

0: மாநிலம் எது, எந்த மாநிலத்தை அப்படி வர்ணிக்கப்படுது அப்படிங்கறதுதான். சுரங்க அமைச்சகத்தால் அமைதியான கனிம எல்லை என எந்த மாநிலம் வர்ணிக்கப்படுகிறது? இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லயும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்லயும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். நேர்களே, இன்று மாலை 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முக நிகழ்ச்சி இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது அது 50 ஆக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை

0: அறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும், பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்வி செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று

0: தொடங்குகிறது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 28 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸும் ஈரோட்ல குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் சேலத்துல குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. பாலக்காட்டில் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்குது. ஊட்டியில குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 21 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க.

0: கேட்டு பாட்டு ஊர்காவலன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை சங்கர் கணேஷ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 MHz.
0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இனி கேட்கலாம் முன் செல்லடா. இன்றைய முன் செல்லடா நிகழ்ச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை.

0: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் பிரதீப். நான் ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன். பிறவிலேயே இந்த குறைபாடு இருக்குது. இப்போது என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரு பண்ணிகிட்ருக்காங்க. கூட பிறந்தது அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நிறையா பக்கம் பார்த்தாங்க, எங்கேயுமே ஸ்கூல்ஸ் கிடைக்கல. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ஜாயின் பண்ணேன் இங்கே கோயம்புத்தூரில் சிஎஸ்ஐ ஸ்கூல்ஸ் அங்கே ஜாயின் பண்ணேன். அது ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏற்பட்ட டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அப்போது நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி என்ன பண்ணுவோம், எப்படி நம்மளால் படிக்க முடியுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு வழியாக ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்டாண்டர்டில் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை. அப்புறம் எப்படி படிக்கிறது, புக்ஸு எதுவுமே அவ்வளோ மெட்டீரியல் கிடைக்கல. சார் ஒருத்தர் வந்து எனக்கு கைட் பண்ணி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அன்புன்னு சொல்லிட்டு ஒரு சார், அவர் தான் மோட்டிவேஷனாக இருந்தார். உங்களால் முடியும், நீங்கள் படிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு
1: அவர் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே படிக்கணும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ண தெரியாது. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அஸ்வின் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு எப்பவுமே எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கைட் பண்ணி அப்படியே புக் ரீட் பண்ணி அப்படியே பழகினேன்.
0: ஹரின் ஒரு நண்பர் சப்போர்ட்டிவாக இருந்தார்.
1: அதுக்கப்புறம் அப்படியே புக் ரீடிங்

கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணேன். இம்ப்ரூவ் பண்ண பண்ண படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எக்ஸாம்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. எப்படி ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி சொல்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணேன். புக்ஸ் ரெடி பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் பார்த்து கொஞ்சம் ஃபியர் இருக்கும், பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டியும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணேன். மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் கேட்குறதோட சரி. டிஃபிகல்ட்டினா வந்து பெருசாக ஒன்றும் இல்லை,

கம்ப்ளீட் பண்ணேன். மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் கேட்குறதோட சரி. டிஃபிகல்ட்டினா வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை அப்போலாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் அப்படியே போக போக ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஆடியோ புக்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன், ஸ்டோரி புக்கெலாம் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எப்படி சர்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, உங்களால் முடியும், நீங்கள் படிச்சிருவீங்க, உங்களால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குள்ளேயும் ஒரு தாட் இருக்கும், நம்மளால் இப்போ எக்ஸாம்னா எக்ஸாம் நம்மளால் பண்ண முடியும், நம்ம எழுதிடுவோம், நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணுவோம், நல்லா மார்க் எடுப்போம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு எனக்குள்ளேயே. நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்குவேன், நம்மளால் முடியும், நம்ம அதை செய்வோம், இந்த எக்ஸாம் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஒருவரின் தோற்றம் அல்லது உடல் அமைப்பு குறைபாடு அல்ல, அது அவர்களது வாழ்க்கையின் தொடக்கம் மட்டுமே. சமூகத்தில் சிலர் மனித தோற்றத்தை வைத்து மதிப்பிடுகின்றனர் மனிதர்களை. ஆனால் மனிதர்களின் குணம், திறமை, முயற்சி மட்டுமே வாழ்க்கையின் வெற்றியாகும். மனித அமைப்பில் இருக்கிறது. ஆனால் பலர் உடல் சவால்களுடன் பிறந்திருந்தாலும் தன்னம்பிக்கையை விட்டுவிடாமல் நம்பிக்கையுடன் வெற்றி பெறுகின்றனர். ஒரு மண்ணுக்குள் ஒரு விதையை புதைத்து வைத்தாலும் அது இருளில் இருப்பது போல அந்த இருளை நீக்கி அந்த விதை பெரிய மரமாகி வந்து நிற்கிறது. என்ன இல்லை என்று எண்ணாதே, என்ன இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். இது போல இந்த மனிதர்கள் நமக்கு கற்றுத்தருவது விடாமுயற்சி மற்றும் பொறுமையே. இந்த சிறப்பு மனிதர்கள் தினந்தோறும் அவர்களது வாழ்க்கையில் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். அவர்களது வாழ்க்கையில் பல சிக்கல்களை தாண்டி முயற்சி செய்து வருகின்றனர். என்னோட வாழ்க்கையில PhD வரைக்கும் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத அடுத்த வாரம் சொல்றேன். நன்றி.

0: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
1: இன்றைய முன் செல்லடா நிகழ்ச்சியில் பார்வை மாற்று திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கேட்ட பாட்டு இதயத்தை திருடாதி படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருந்தாங்க. யார் யாரு அப்படின்னு பேர் படிச்சிடலாமா? சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதுதாங்க பதில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவர்களை தொடர்ந்து பிரமிளா சென்னை, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, கோணமலை ஆனந்தன், கணேசமூர்த்தி பீடம்பள்ளி, வாசுதேவன் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், ஐயனார் முதுக்குடியிலிருந்து வி பிரபு ராஜபாளையம், சோமு போ சண்முக சுந்தரம் விநாயகபுரம், அலிநகரம் மகாதேவன், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், சுமதி கனகராஜ், மனோஜ் நந்தினி சொல்லியிருக்கிறாங்க, கவிதா இளங்கோவன் கணக்கம்பாளையம், அன்புராணி சென்னையிலிருந்து, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், வீரதுரை அரியலூர், தென்பொன்முடியிலிருந்து நாகமணி, நங்கவள்ளி ராஜாராம், பிரதீஷ், ஆரூஷ், பத்மேஷ், பிரீதா, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, வெளிங்கிரி பிரேமா கருமத்துப்பட்டியிலிருந்து, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி மோக்கனூர் பகுதியிலிருந்து, மனோகரன் பழனி அவர்களைத் தொடர்ந்து, ரமண முதலிபுதூர், சுதாகர் ஜீவா, அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் அது கொஞ்சம் தவறான விடை, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, தப்பில்லை. கவுண்டம்பாளையத்திலிருந்து லாவண்யா பதில் கொடுத்துருக்காங்க. ரகுராமன் முல்லை நகர், வாணி லக்ஷ்மி முத்துகிருஷ்ணன் அவினாசியிலிருந்து, சண்முக சுந்தரம் ரமண முதலிபுதூர், மனோ மற்றும் கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து, கேன்பாளையம் பேச்சிமுத்து மகேஸ்வரி, கனகராஜ் இந்து, மல்லீஸ்வரன் அபி மூக்கனூர் சாமுண்டிபுரம், தொடம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, சிந்து குகன் கோத்தகிரியிலிருந்து, வி பிரபாகரன் பல்லடம், பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர், பார்வதி கணபதி கோவை காந்திபுரத்திலிருந்து, ஜஸ்டின் திரவியம் அவர்களை தொடர்ந்து, நடராஜ் சாந்தி பொன்னேகவுண்டனூர் இவங்களும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: எண்ணெய் வித்து மரங்கள் இயற்கைக்கும் மனித சமுதாயத்திற்கும் முக்கியமான வளமாகும். இம்மரங்களின் விதைகளிலிருந்து பல வகையான எண்ணெய்கள் பெறப்படுகின்றன. வேம்பு, புங்கம், இலுப்பை, ஆமணக்கு போன்றவை எண்ணெய் வித்து மரங்களாகும். இம்மரங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் காற்று மாசுபாடு குறைகிறது, உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த உதவுகின்றன என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள். மண்ணின் வளத்தையும் பாதுகாத்து மண் அரிப்பை தடுக்கின்றன. நிலத்தடி நீர் நிலத்தில் ஊடுருவ உதவுகின்றன. பல பறவைகள் மற்றும் சிறு உயிரினங்களுக்கு வாழிடமாகவும் அமைகின்றன. உயிரின பன்முகத்தன்மை அதிகரிக்கின்றன.

0: வேம்பு மர எண்ணெய் இயற்கை பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. இதனால் இரசாயன மருந்துகளின் பயன்பாடும் குறைகிறது. புங்கை எண்ணெய் உயிரி எரிபொருள் தயாரிப்பில் பயன்படுகிறது. இதனால் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாடு குறைகிறது. இலுப்பை எண்ணெய் பல்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் கிராமப்புற மக்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது. மரங்களின் இலைகள் இயற்கை உரமாக பயன்படுகின்றன. விவசாய நிலங்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இம்மரங்கள் நிழல் தருகின்றன. வெப்பநிலையை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுகின்றன. பசுமை பரப்பை அதிகரிக்கின்றன. வறண்ட பகுதிகளிலும் வளரக்கூடிய தன்மை கொண்டவைகளாக உள்ளன இந்த எண்ணெய் வித்து மரங்கள் என்கிறார்கள் வேளாண் வல்லுநர்கள். எனவே எண்ணெய் வித்து மரங்களை அதிகமாக வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

பாட்டு காதல் பரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் புலுமை பித்தன், இசை இளையராஜா. இன்னைக்கான கேள்விக்கு இன்னும் சில நேயர்கள் சரியா பதில் கொடுத்திருக்கிறாங்க. ராயப்பன் ரெஜி, ஜெஃப்ரி, ஏ கே பிரகாசம், ஞானாம்பிகை, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், திருப்பூர் இளங்கோ நகர்லிருந்து சண்முக சுந்தரம், அம்பிகா தேவி, வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து ஜெகநாதன், பூளக்காட்டுப்பாளையம், நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார், அந்தோனிராஜ், சென்னை சிவானந்த காலனியிலிருந்து பழனி, சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து யசோதா கோவிந்தராஜ், ரமண முதலிபுதூர்லிருந்து செந்தில்குமார் தங்கமணி, தேவராயபுரத்திலிருந்து ராஜா, கணியூர் அண்ணாதுரை, சண்முக சுந்தரம், தெக்கலூர்லிருந்து ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, சிறுமுகை மூர்த்தி தங்கவே, பூலவாடி ராமசாமி அவர்களை தொடர்ந்து விஜயகுமார், கோகிலா, வன்ஷிகா இவங்களும் பதில் கொடுத்திருக்கிறாங்க. போத்தனூர் ரயில் ரங்கன், கரூர்லிருந்து நாகேந்திரன், தொட்டம்பாளையத்திலிருந்து ரவி செல்வி, ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி பதில் கொடுத்திருக்காங்க. சிபு சோமஸ்கந்தமூர்த்தி அவர்களை தொடர்ந்து மஞ்சுளா, தர்ஷன், கீதா, மூக்கனூர், சண்முகா நகர்லிருந்து சிவகுமார், அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர், குருவாயூரப்ப நகர்லிருந்து பிரபஞ்சன், யஷ்வந்த், துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குழி, அப்புறமா அவ்வளவுதான். எல்லாத்து பேருமே இன்னைக்கு படிச்சாச்சு. இவ்வளவு நேயர்கள் சரியா பதில் கொடுத்திருக்கீங்க. சில நேயர்கள் சரியா பதில் கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. பதில் என்ன அப்படிங்கறது பாத்திரலாமா? நம்மளுடைய சுரங்க அமைச்சகத்தால அமைதியான கனிம எல்லை, கனிம எல்லையில குவயட் மினரல் ஃபிராண்டியர் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய மாநிலம் மணிப்பூர். இந்த மாநிலத்தின் மலைகளுக்கு அடியில குரோமைட், நிக்கல், கோபால்ட் அப்படின்னு நிறைய அரிய வகை கனிம வளங்கள் எல்லாம் கண்டறியப்படுறதுனால இந்திய சுரங்க அமைச்சகத்தால இந்த பெயர் இடப்பட்டு புதிய கனிம வரைபடத்துல முன்னிலைப்படுத்தவும் பட்டிருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கெம்பநாயக்கன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள கொருமடுவு அருள்மிகு பாலதண்டாயுதபாணி கோவில்ல இன்னைக்கு திருமண தடை நீக்கும் மாபெரும் சுயம்வரா பார்வதியாகம் நடைபெற இருக்கு. கவுண்டம்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறதுனால காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும். இன்னைக்கு எந்தெந்த இடங்கள் அப்படின்னா, நல்லாம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஏஆர் நகர், தாமரை நகர், ஓட்டுநர் காலனி, சாமுண்டேஸ்வரி நகர், சுகுணா நகர், யூனியன் ரோடு, அசோக் நகர், முருகன் நகர், பாரதி நகர், தயாள் வீதி, தீயணைப்பு பகுதி, நல்லாம்பாளையம் ரோடு, டிவிஎஸ் நகர் ரோடு, ஜெம் நகர், ஓம் நகர், அமிர்தா நகர், கணேஷ், லேஅவுட், சபரி கார்டன், ரங்கா லேஅவுட், மணியகாரம்பாளையத்தில் சில பகுதிகள், சாய்பாபா காலனியில் இந்திரா நகர், காவேரி நகர், ஜீவா நகர், காமராஜ் வீதி, ஸ்டேட் பேங்க் காலனி, கிருஷ்ணா நகர், கணபதி லேஅவுட், கிரிநகர், தேவி நகர், அம்மாசை கோனார் வீதி, கிருஷ்ணமாள் வீதி, என்ஜிஆர் வீதி மற்றும் சின்னமாள் வீதியில ஒரு பகுதி. இடையர்பாளையத்தில் பிஎன்டி காலனி, இபி காலனி, பூம்புகார் நகர், டிவிஎஸ் நகர், அருண் நகர், அன்னை அமிர்தானந்தா நகர், ராமலட்சுமி நகர், வள்ளிநகர், சிவாநகர் மற்றும் தட்சிணத்தோட்டம். சேரன் நகர்ல சேரன் நகர், ஐடிஐ காலனி, தென்றர் நகர், சரவணா நகர், பாலன் நகர், லட்சுமி நகர், ரயில்வே மென்ஸ் காலனி, ரங்கா மெஜஸ்டிக், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் கவுண்டம்பாளையம் பம்ப் ஹவுஸ், லெனின் நகர்ல சுப்பாத்தாள் லேஅவுட், சாஸ்திரி வீதி, மருதுகுட்டி லேஅவுட், சம்பத் வீதி, பெரியார் வீதி, வாவுசி வீதி இங்கெல்லாமே, சங்கனூர்ல புதுத்தோட்டம், கண்ணப்பன் நகர், பெரியார் வீதி, கருப்பராயன் கோயிலிருந்து தயிரிட்டேரி ரோடு வரைக்குமே இன்னைக்கு மின் விநியோகம் தடைபடும். காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அப்படிங்கிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் நினைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

கேட்டபாட்டு சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக ஸ்வர்ணலதா மனோ பாடினது. பாடல் ஆசிரியர் பிரைசூடன், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நேர்களே, இன்று மாலை 7:25-க்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கு

0: அறிவிப்புகளைத் தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முக நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா?
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீ தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ பூஜா. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோட அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்திட்டே இருக்கு. ஸ்டேடியம் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

தென்றல் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. வித்யாசாகரோட இசையில கல்யாணி நாயர் பாடியது, பாடலாசிரியர் தாமரை. சினிமா படப்பிடிப்புலாம் அப்படிலாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த கிளாப்பர் போர்டு அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா, கிளாப் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து அந்த டக்குன்னு அடிப்பாங்க, அது வந்து நம்மளுக்கு தெரியும். இது எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சியை வந்து அடையாளப்படுத்துறதுக்கும், அதோட சீன் என்ன, அதோட ஷார்ட் என்ன, அதுக்கப்புறம் எத்தனை டேக் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறதுக்காக தான் வந்து இந்த கிளாப்பர் போர்டு யூஸ் ஆகுது. எடிட் பண்ணுறப்ப சரியான காட்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளாப்பர் போர்டு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம நினைப்போம் எதுக்காக அப்படின்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, நிறைய பேருக்கு தெரியவும் செய்யும். ஸோ இதில் வந்து அந்த சீனோட நம்பரு, ஷார்ட்டு எத்தனை ஷார்ட்டு, அதோட டேக் எத்தனை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் இருக்கும். கேமரா இயக்குனதுக்கப்புறம் அதை வந்து கேமரா முன்னாடி காட்டுவாங்க, அது மேல் பகுதியை அடித்து வந்து அந்த கிளாப் சத்தம் வந்து உருவாக்குவாங்க. அந்த சத்தமும் கிளாப் அடிக்கிற காட்சியும் அப்புறம் எடிட்டிங்கில் வந்து அதை வந்து அதை நீக்கிட்டு அது என்னென்ன காட்சி சரியான காட்சியோ அதை வந்து எடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கருவி வந்து திரைப்படத்துறையில் வந்து ஸ்லேட் அப்படின்னு சொல்கிறாங்க, கிளாப்பர் போர்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: அரசாட்சி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. ஹர்ஷ் ஜெயராஜோட இசையில ஹரிணி ஃபெபி மணி பாடியது பாடலாசிரியர் விவேகா.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

நேர்களின் இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.

0: breached again. U.S. federal court strikes down President Donald Trump's $1 lakh H-1B visa fee. And in men's cricket, India A to take on Sri Lanka A in opening match of Tri-Nation Series at Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
1: வெல்கம் பேக். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. எந்த உயரமான ஒரு பொருள் எடுக்கணும்னா ஏணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஆரம்ப காலத்தில் உள்ள ஏணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வந்து மரக்கிளைகளை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியான ஒரு ஏணிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. குகை ஓவியங்கள், பழங்கால சான்றுகள், ஏணிகள் வந்து பண்டைய நாகரிகங்களில் பயன்படுத்தப்பட்டதை நமக்கு காட்டுது. ஸோ இதை வந்து ஒரே ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது மனிதர்கள் உருவாக்கிய மிக பழமையான கருவிகளில் ஒன்று அப்படிங்கிறதான் வந்து இந்த ஏணி. ஏன்ஷியன்ட் எஜிப்ட் காலத்தில் பிரமிடுகள், கட்டிட பணிகளில் ஏணிகள் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ரோம், ஏன்ஷியன்ட் கிரீஸ் நாடுகள்லையும் ஏணிகள் வந்து பொதுவாக பயன்படுத்தப்பட்டது. அதோட ஆரம்ப காலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட ஏணிகள்லாம் பயன்படுத்தது. அதுக்கப்புறம் உலோக ஏணிகள், இப்போ பார்த்தீங்கன்னா அலுமினியம், எஃகு, ஃபைபர் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்களில் வகை வகையாக ஏணிகள் தயாரிக்கப்படுது. உலகத்தில் பழமையான மர ஏணிகளில் ஒன்று வந்து சுமார் 10,000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுது. மனிதர்கள் உயரமான இடங்களை அடைய வேண்டிய தேவை ஏற்பட்ட காலத்திலிருந்து ஏணி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால தான் ஏணியை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் கண்டுபிடிக்கவில்லை, அது மனித நாகரிகத்தின் ஆரம்ப காலங்களிலிருந்தே படிப்படியாக வளர்ந்த கருவி அப்படின்னு சொல்கிறாங்க.

உதய திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில ஹரிஹரன் சாதன சிற்கம் பாடியது பாடல் ஆசிரியர் அறிவுமதி. வீட்டில எல்லாம் வந்து ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து மடிச்சு மடிச்சு விளையாடுவோம் இல்லையா. ஒரு காகிதத்தை ஒவ்வொரு முறை மடிக்கும் போதும் அதோட தடிமண் இரட்டிப்பாகிறது. இதனால சில மடிப்புகளுக்கு அப்புறம் காகிதம் வந்து மிகவும் தடிமன் ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளால மடிக்க முடியாம போயிடுது. ஏன்னா ஒரு முறை மடிச்சோம் அப்படின்னா ரெண்டு அடுக்குகள், அதே ரெண்டு முறை மடிச்சோம்னா நான்கு அடுக்குகள், இந்த மாதிரி எட்டு முறை மடிச்சோம்னா 256 அடுக்குகள் வந்து பேப்பரோட அந்த தடிமண் அதிகமாகுது. ஸோ அதனால வந்து அதை மேலும் மடிக்க அதிக சக்தி தேவைப்படுது. 2002 பிரிட்னி கல்வின் அப்படிங்கிற ஒரு மாணவி மிக நீளமான காகிதத்தை பயன்படுத்தி 12 முறை மடித்து இந்த சாதனை படைச்சிருக்காங்க. இதன் மூலமாக 7 முறை தான் அதிகபட்சம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலையும் உண்மை இல்லை அப்படின்னு நிரூபித்தாங்க அந்த மாணவி. ஏன்னா ஒரு சாதாரண A4 காகிதத்தில் கையால் 7 முறை இல்லை 8 முறை நம்ம மடிக்கிறதே ரொம்ப கடினமான விஷயம். இதை தான் வந்து பேப்பர் ஃபோல்டிங் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: எதிரி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜோட இசையில் ஹரிஹரன் பாடியது. பாடலாசிரியர் விக்டர் தாஸ்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: 8:44 நீங்க கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பிங் பாங் அப்படின்னு சொல்கிற அந்த டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வந்து உலகத்தோட மிக பிரபலமான இன்டோர் கேம். 1880 இங்கிலாந்து நாட்டில் டென்னிஸ் விளையாட்டோட இன்டோர் கேமாக வந்து இது உருவானுச்சு. இது வந்து புத்தகங்களை வந்து வலையாக பயன்படுத்தியும் சிகார் பெட்டிகளை வந்து மூடிகளை வந்து மட்டைகளாகவும் வந்து இதை பயன்படுத்தி விளையாடினாங்க. மட்டையில் பந்து மட்டையில் அடிக்கும்போது அது பிங் அப்படிங்கிற ஒரு சத்தமும், மேசையில் பட்டு பாங் அப்படிங்கிற இந்த சத்தத்தினால இது பிங் பாங் அப்படின்னு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதிகாரப்பூர்வமாக டேபிள் டென்னிஸ் அப்படின்னு இது பெயர் பயன்படுத்தப்படுறாங்க. 1926 இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனால் நிறுவப்பட்டது. அதே ஆண்டில் முதல் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியும் நடைபெற்றது. டேபிள் டென்னிஸோட 1988 சம்மர் ஒலிம்பிக்ஸில் அதிகாரப்பூர்வ ஒலிம்பிக் விளையாட்டில் இது சேர்க்கப்பட்டது. சைனா தான் வந்து டேபிள் டென்னிஸில் மிகவும் வெற்றிகரமான நாடாக கருதப்படுது. உலக மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் சீன வீரர்கள்

பதக்கங்களை பெற்றிருக்காங்க. இந்தியாவில் டேபிள் டென்னிஸ் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் அறிமுகமானது. சரத் கமல் போன்ற வீரர்கள் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. டேபிள் டென்னிஸ் வந்து வெறும் 2.7 கிராம் எடையே இருக்கும். ஆனால் தொழில்முறை போட்டிகளில் அது மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணிக்க முடியும்.

நாடோடிகள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க. ஹரிஹரன் பாடியது சுந்தர் சி பாபு இசையில, பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேரம் 8:50.
1: சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
3: சைபால். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையாண்டான் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இதை அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிக்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலி எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நாட்டமை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. சிற்பியோட இசையில மனு சுஜாதா முகன் பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இங்க கேட்ட இந்த பாட்டோட இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில இதுவரை உங்க கூட பூஜா தொடர்வது சிறுவாணிஜாரல் நிகழ்ச்சி வழங்க நிலையத்தில் ஆர் ஜே மெய்ஸ்ரீ ஸ்டேட் யூனித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. அதுக்கு முன்னாடியாக செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இலக்குடன் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக

0: சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

சிந்தூரி விஷால் பாடின பாட்டு கேட்டோம். தங்கலான் படத்திற்காக ஜிவி பிரகாஷோட இசையில உமாதேவியின் வரிகள். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மேட்டுப்பாளையம் அரசு கலையறிவியல் கல்லூரியில இந்த வருஷத்திற்கான மாணவர் சேர்க்கையினுடைய கலந்தாய்வு கவுன்சிலிங் நேத்திக்கே தொடங்கியிருக்குது. ஆக்சுவலா BA இங்கிலீஷ், பொருளியல், BCOM வணிகவியல், BSc மேக்ஸ், பிசிக்ஸ் இந்த மாதிரி 9 UG டிகிரிஸ்க்கு இந்த வருஷத்திற்கான மாணவர் சேர்க்கையினுடைய பொது கலந்தாய்வு நேற்று தொடங்கியிருக்குது. 210 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கெடுத்திருக்காங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்திருக்குது. அப்புறம் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு 156 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் கவுன்சிலிங்ல கல்லூரியில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கலந்தாய்வு 18 தேதி வரைக்கும் நடைபெறும்.

பாட்டு ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் பாடினது, பாடலாசிரியர் விவேக். சூரரை போற்று படத்திற்காக இந்த பாட்டு கேட்டோம். இசை ஜி வி பிரகாஷ். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. கோவையில் கடந்த 2 மாசமாக பாதுகாப்பற்ற உணவுகளை எல்லாம் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபுட் சாம்பிள்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்ததா நிறைய செய்திகளை நம்ம கேட்டோம். ஏப்ரல் மே இந்த 2 மாசமே கோடை வெயில் நிறைய இருந்ததுனால அங்கங்கே ஜூஸ் கடை, தள்ளுவண்டி கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜூஸு, சர்பத் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இந்த சீசனில் விளையக்கூடிய பழங்கள் மட்டும் இல்லாமல் தண்ணீர் கேன் விற்பனை குறித்தும் ஆய்வு செஞ்சுட்டு இருந்திருந்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்துருச்சு. பாக்கெட்டில் போதிய தகவல் குறிப்பிடாமல் இருக்கிறது, தரமற்ற உணவுகள், இதை எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு 21 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. பாதுகாப்பற்றதா கருதப்படக்கூடிய உணவு சாம்பிள்ஸ் 29 சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு அதையும் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு. இதுல கெமிக்கல் சேர்த்து பழுக்க வைக்கப்பட்ட பழம், குடிநீர் நிறுவனங்கள் இதெல்லாமே இருந்துச்சு. இதன் முடிவுகளின் அடிப்படையில் அந்த பேட்ச்ல தயாரிக்கப்பட்ட இல்ல சப்ளை செய்யப்பட்ட உணவுகளை வந்து பறிமுதல் செய்யறதோட மட்டும் இல்லாம சட்ட ரீதியான நடவடிக்கையும் கட்டாயமா எடுக்கப்படும் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்க.

0: பேச்சுலர் படத்துக்காக ஜிவி பிரகாஷோட இசையில் கப்பில் கபிலன் பாடின பாட்டு கேட்டோம். சாரி, திபு நினன் தாமஸ் தான் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. பாடலாசிரியர் ஜி கே பி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று மாலை 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முக நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

அறிவு எழுதி தமன் இசையமைச்சு பாடின பாட்டு கேட்டோம் பிரின்ஸ் படத்திற்காக. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்னைக்கு நடக்குது. எங்கெங்க நடக்குது அப்படின்னா, சீரநாயக்கன்பாளையம் மின்வாரிய அலுவலகத்தில் காலையில 10 மணிக்கும், அதே மாதிரி ஒண்டிப்புதூர் மின்வாரிய அலுவலகத்தில் காலையில 10 மணிக்கும் நடக்குது. சோமனூர் செயற்பொறியாளர் அலுவலகத்திலையுமே காலையில 10 மணிக்கு மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட மக்கள் அதில் பங்கெடுத்து மின் இணைப்பு இந்த மாதிரி மின் வாரியம் தொடர்பான புகார்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு 11 மணிக்கு நேரில் போய் சொல்லலாம். சீரநாயக்கன்பாளையம், ஒண்டிப்புதூர், சோமனூர் 3 துணை மின் நிலையங்கள்லையுமே.

ஸ்ரேயா கோஷல், நகுல் அபியங்கர் பாடின பாட்டு கேட்டோம். கோப்ரா படத்திற்காக விவேக் ஜிதின் ராஜ் எழுதினது, இசை ஏ.ஆர். ரஹ்மான். சிறுவாயிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேர்களை. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் இன்று மாலை 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல். இதில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய சிறப்பு பேச்சாளர்கள் கோயம்புத்தூர் இந்திய ராணுவ NCC குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் துறை தலைவர் டாக்டர் ஏ. விமலா அவர்கள். இது நிலையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் ஒலிப்பதிவு. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். மேட்டுப்பாளையம் அரசு கலையறிவியல் கல்லூரியில கவுன்சிலிங் நடந்தது அப்படின்னு சொன்னியுமா, நம்ம கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில் என்னாச்சு அப்படின்னா, அங்கேயும் 2026 இளங்கலை UG மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு நேற்றுக்கு தொடங்கியிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் பாடங்களை தவிர மற்ற பாடங்களில் 300 இல்லாட்டி அதுக்கும் மேற்பட்ட, அதாவது கட் ஆஃப் வந்து 300+ இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கூப்பிட்டுருந்தாங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. கலை பிரிவுகளில் 870 மாணவர்களும் அறிவியல் பிரிவில் 260 மாணவர்களுமே பங்கெடுத்திருந்தாங்க. மொத்தமாக பார்த்தோன்னா 1727 இடங்களில் 510 மாணவர்களுக்கு மட்டும் அட்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ BSc சைக்காலஜி, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc IT, பிகாம், பிகாம்லேயே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, கணினி பயன்பாடு, சர்வதேச வணிகம், அது மட்டும் இல்லாமல் BBA இந்த படிப்புக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இடம்தான் மீதம் இருக்கு அப்படின்னு நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நடைபெறக்கூடிய கலந்தாய்வில் 260+ கட் ஆஃப் இருக்கு, 260 மேல கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க. 260+ கட் ஆஃப் வச்சிருக்கேன், எனக்கு BBA வேணும், BCOM வேணும், இல்லை BSc சைக்காலஜி, பிசிக்ஸ் அப்படின்னா நீங்க தாராளமா இன்னைக்கான கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலாம் நம்ம அரசு கலையறிவியல் கல்லூரி கோவையில்.

0: கேட்டுப்பாட்டு ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் படத்திற்காக தி சந்தோஷ் நாராயணன் பாடினது பாடலாசிரியர் விவேக், இசை சந்தோஷ் நாராயணன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள் குறித்து கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்கள் வழங்கும் விளக்கங்கள் இடம்பெற கேட்கலாம்.

கேட்ட பாட்டு ஆரோமலை படத்திற்காக சின்மயி ஆனந்த அரவிந்தாக்ஷன் பாடினது. பாடலுக்கு இசை சித்து குமார். நேயர்களின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி 3:30 ஒலிபரப்பாகும். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம், தமிழகத்தில் 24 பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைகளும் 309 மாவட்ட வட்டார தலைமை மருத்துவமனைகளும் இருக்குது. இங்க பெரும்பாலான இடங்கள்ல டிஜிட்டல் முறையில நோயாளிகளோட பேரு, அட்ரஸ், இந்த மாதிரியான அடிப்படை தகவல் மட்டும் பதிவு செய்யப்படுது. ஆரம்ப சுகாதார நிலையத்துல நோயாளிகளுக்கான எல்லா விவரங்களும் பதிவேடுகள்ல மட்டும்தான் பராமரிக்கப்படுது. இதை டிஜிட்டல் முறையில மாத்தணும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்திருந்த நிலையில போன வருஷம் சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு அப்படின்னு ஒரு சாப்ட்வேர் நிறுவ அரசாணையும் வெளியிடப்பட்டிருந்துச்சு. ஸோ இதுக்காக நிறைய சாப்ட்வேர்ஸ் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மேம்படுத்தப்பட்ட HMIS 3.0 அப்படிங்கிற சாப்ட்வேரின் பேர்ல நோயாளிகளுடைய சிகிச்சை விவரங்கள் மட்டும் இல்லாம மருந்துகளுடைய இருப்பு இந்த மாதிரியான தகவல்களையுமே தினசரி அப்டேட் பண்ணும். சோ இந்த சாப்ட்வேர்ல தான் இனி எல்லாமே நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் வாயிலா உயிர்காக்கும் மருந்துகள் உடனே சப்ளை செய்யப்படும். சோ ஸ்டாக் இல்ல அப்படின்னு எங்களுக்கு அந்த வெப்சைட் மூலமா இல்ல சாப்ட்வேர் மூலமா தெரிஞ்சதுன்னா நாங்க அப்பப்போ ஸ்டாக்ஸ் எல்லாமே நாங்க ஃபில் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீரிழிவு, ரத்த அழுத்தம், புற்றுநோய், இதயம், நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கும் மருந்து எடுத்துக்கொள்பவர்களுடைய விவரங்களையுமே ஆய்வு செஞ்சு புதிய சுகாதார திட்டங்கள் கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டிருக்குது. இதுக்கான கடந்த 5 வருஷத்தினுடைய பதிவேடுகள் தயார் நிலையில எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் பிரைமரி ஹெல்த் சென்டரும் வச்சுக்கணும் அப்படிங்கறதையுமே தெரிவிச்சிருக்கிறாங்க.

சண்டக்காரி நீதான் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கோம். சங்க தமிழன் படத்துக்காக அனிருத் ஜனிதா காந்தி மெர்வின் சாலமன் பாடியிருந்தாங்க. பிரகாஷ் பிரான்சிஸ் உடைய வரிகள்ல விவேக் மெர்வினுடைய இசையில. நீர்களே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில சாய்வு நாற்காலி, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.

இந்த பாட்டு பிகில் படத்துக்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மற்றும் மதுரா தாரா தல்லூரி பாடியிருந்தாங்க. விவேக் பாடலாசிரியர், இசை ஏஆர் ரஹ்மான். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். கோவை மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பேருந்து பயண அட்டை, அதுக்கான தகவல்கள், அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் கொடுங்க சீக்கிரமா அப்படின்னு பள்ளிகளுக்கு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்குது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிஞ்சு 4ஆம் தேதி ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் ஆயிருச்சு. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு அனுமதி பெற்ற தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்குமே இலவச பேருந்து பயண அட்டை வருஷம் வருஷம் வழங்கப்பட்டு இருக்குது. பொதுவாக இந்த தடவை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக கோவை மாவட்டத்தில் அப்ராக்சிமேட்டாக 800,000 மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. போன வருஷம் 274,000 பேர்த்துக்கு வந்து இந்த பஸ் பாஸ் கொடுத்தோம். இந்த வருஷம் அதுக்கும் மேலே அதிகரிக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டுருக்குது. அதன்படி இந்த வருஷத்துக்கான இலவச பயண அட்டை வேணும் அப்படிங்கிறவங்க தொடர்புடைய பள்ளி நிர்வாகத்தினர் அவங்கவுங்க பள்ளியில இலவச பேருந்து பயண அட்டை வாங்குவதற்கான விவரங்களை எமிஸ் அப்படிங்கிற இணையதள போர்ட்டல் மூலமா நீங்க பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்கணும். செப்டம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இதனோட லாஸ்ட் டேட் இருந்தாலும், எவ்வளோ விரைவா நீங்க சீக்கிரம் சப்மிட் பண்றீங்களோ அவ்வளோ விரைவா ஒரு வாரத்துக்குள்ளார நாங்க அதை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கோவையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள்ல பள்ளி மாணவ மாணவிகள் யூனிஃபார்ம்ல வந்தாலே அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள அனுமதிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பழைய பாஸ் இருந்துச்சு அப்படின்னா, பழைய பேருந்து அட்டை இருந்தாலே புதிய அட்டை வர்ற வரைக்கும் அதை காமிச்சு கூட நம்ம பஸ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிராவல் பண்ணிக்கலாம்.

அடங்க மறு படத்துக்காக கேட்டோம் இந்த பாட்டு. சத்யபிரகாஷ் சின்மயி பாடினது, சாம் சிஎஸ் உடைய மியூசிக்ல. சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

பாட்டு அனிருத் பிரியா மாலி பாடினது, பாடலாசிரியர் விவேக், இசை அனிருத்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கிடையே நடைபெற்ற கலந்துரையாடல். இதில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய சிறப்பு பேச்சாளர்கள் கோயம்புத்தூர் இந்திய ராணுவ NCC குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் துறை தலைவர் டாக்டர் ஏ விமலா அவர்கள். இது நிலையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் ஒலிப்பதிவு. இவ்வளவு நேரம் நாம் நினைச்சிருந்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது நான் உங்க RJ மேஸ்ரீ. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். இது உங்கள் சாய்ஸ். உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு அப்படியே லைன்ல காத்துட்டே இருங்க, வாட்ஸ்அப்ல காத்துக்கிட்டே இருங்க. அதான் சொல்ல வந்தேன். பூஜா உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு

முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் ஐந்தருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. ஹாய் ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு கேட்க போறீங்க, இது உங்கள் சாய்ஸ். உங்க ஃபேவரட்டான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 இந்த நம்பர்ல. 2000 அப்புறம் ரிலீஸ் ஆன பாடல்கள், படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்கலாம். அதே மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுப்பா கேட்டு அப்படின்னு நினைக்கிற பாடல்கள் கேட்கலாம். ஒருத்தர் ஒரு சாங் தான் கேட்கணும், 4-5 சாங்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சாங் வந்து போட முடியாது. ஏன் அப்படின்னா எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா, எந்த பாட்டை பிளே பண்ணலாம் அப்படின்னு. அதனால ஒருத்தர் அந்த ஒரு பாட்டு தான் கேட்கணும். ஸோ ரிப்பீட்டடா வந்து இன்னைக்கு நேத்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேட்காதீங்க, புதிய நேயர்களுக்கு வழிவிடுங்க. ஸோ எல்லாரும் பாடல்கள் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, ஸோ உங்களுக்காக நிறைய பாடல்கள் கேட்கலாம். இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா, நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் யான் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உங்களோட ஃபேவரட்டான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். 9585800103 நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நஞ்சப்பா நகர் திருப்பூர்ல இருந்து ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா.

You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned. உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மெர்சல் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, மூர்த்தி பவித்ரா பெருமாநல்லூர்ல இருந்து.

0: என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுடையே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேவதையை கண்டு இந்த திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க புளியம்பட்டியிலிருந்து பழனியம்மாள் ஈஸ்வரன் அவங்களுக்காக.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. 10:21 22 நொடியில் திருப்பூர் பாண்டியன் நகர்ல இருந்து ஜானு கேட்டிருக்காங்க, சிந்தாமல் சிதராமல் திரைப்படத்திலிருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். 7G ரெயின்போ காலனியிலிருந்து கேட்குறீங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் 103.3 எஃப்எம்மில் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 10:34 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இது உங்கள் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சலீம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து முத்துக்குமார்.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: சிறுமுகையிலிருந்து தங்கவேல், அழகு கண்ணப்பன், வெங்கடேஷ், பழனிசாமி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க பையா திரைப்படத்துலேருந்து பாட்டு.

பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க பொள்ளாச்சியிலேருந்து சிவா. அடுத்த பாடல் சிங்கம் படத்திலேருந்து கேட்டிருக்காங்க சென்னிமலையிலேருந்து கார்த்திக் முத்துமணி.

0: நீங்க கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபோவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டி

0: போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்களுக்கு அனைவருக்கும் குட் மார்னிங். இன்றைய நேர நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நிகழ்ச்சியில் நேர்ந்து நான் உங்க அர்ஜே மேஸ்ரீ. தினமும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில ஒரு நேயர் பங்கெடுத்து அவருடைய விருப்ப பாடல்களை சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா. சத்தியமங்கலம் தொட்டாமலிருந்து கோகிலா பங்கிச்சாமி பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. நான் இப்ப ஒரு கோயில் இருக்கேங்கம்மா. இந்த திருமணி தடை நீக்க இருக்கு இல்லைங்களா?
0: ஓ, இனி காலையில நம்ம சேவை செய்திகளை படிச்சோமே.
1: ஆமா, அங்கதான் இருக்கேன். வருஷம் வருஷம் போவேங்க.
0: ஓ, சூப்பர் சூப்பர்.
1: அதனால இன்னைக்கு போயிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கேங்கம்மா.
0: ஓ, சரி சரிங்க. எப்படி அங்கெல்லாம் மழையா சத்தியமங்கலம் கிட்ட?
1: ஆமா, மழை இல்லைங்கம்மா, வெயில் தாங்கம்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு.
0: கோயம்புத்தூர்ல எல்லாம் நல்ல மழை, இப்பதான் கொஞ்சம் ஒஞ்சிருக்கு. சரி, நீங்க எத்தனை வருஷமா ரேடியோ?
1: சார்லாவது அனுப்பி விடுங்க
0: கட்டாயமா. எத்தனை வருஷமா ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க?
1: அம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இலங்கை வானொலி கேட்டேன். அப்புறம் திருச்சிராப்பள்ளி வந்து முதலாளி வரிசை, நம்ம ரெயின்போ பண்பலை முதலாளி வரிசை. அப்புறம் நைட்டு 12 மணிக்கு பிபிசின்னு ஒரு லண்டன்ல இருந்து ஒளிபரப்புவாங்க. ஒரு 3 பாட்டு மட்டும் கொடுப்பாங்க. அத வெயிட் பண்ணி கேட்ட தருணம் எல்லாம் இருக்குதுங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க சொல்லலாம்.
1: அம்மா, ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன மாப்பிள்ளை காதோரன் லோலாக்கு, ரெண்டாவது தேவா படம் ஒரு கடிதம் எழுதினேன், மூணாவது எங்க சின்ன ராசா கொண்ட சேவல் கூவும் நேரம், ஆசை படத்துல இருந்துங்க, புல்வெளி புல்வெளி, அடுத்தது வசந்த வாசலுங்க, புது ரோஜா தேர்ந்தெடுத்து போகுது, ஆறாவதா பாத்தீங்கன்னா ராஜாஜி ராஜா மீனம்மா மீனம்மா இந்த பாடலுமா.
0: ஓகேங்க, அழைத்ததற்கு நன்றி. சொல்லுங்க.
1: 91ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது பண்பலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கம்மா.
0: நன்றி நன்றி. நம்மளுடைய பண்பலைக்கு வாழ்த்துக்களோட நிறைவு செஞ்சிருக்கிறாரு. தொட்டம்பாளையத்திலிருந்து பழனிசாமி அவருடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நிகழ்ச்சியில தொட்டாம்பாளையத்திலிருந்து பழனிசாமி இன்றைய நேயரா பங்கெடுத்து அவருடைய விருப்ப பாடல்களை எல்லாமே சொல்லியிருந்தார். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: FM 103 இசையோடு என்றும்.

0: நிலையத்தில் நேரம் 11:30. இனி கேட்கலாம்.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: வணக்கம் நேயர்களே, இது சாய்வு நாற்காலி. உங்க எல்லாருக்கும் தெரியும் இது என்ன ப்ரோக்ராம்னு, இது சீனியர் சிட்டிசன் ப்ரோக்ராம். நம்ம ஸ்டுடியோவுக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர். பார்க்கவே பிரிஸ்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதல்ல அவரை வரவேற்போம். சார், வெல்கம் டு தி ஷோ.
3: ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர்.
2: இட்ஸ் அ பிளஷர் சார்.
3: அழைத்ததற்கு நன்றி.
2: சரி, முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். உங்களை மேரத்தான் ரன்னர் சொல்லணுமா, ஆண்டர்பிரினர் சொல்லணுமா, அப்புறம் நீங்கள் நிறைய பப்ளிக் செக்டர் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா முதல்ல நீங்கள் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊருக்கார்?
3: நான் கோவை தான், பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோவை, படித்ததெல்லாம் கோவை. கோவையில் சரோஜன ஹைஸ்கூல்.
2: எந்த வருஷம் படிச்சீங்க?
3: ஹைஸ்கூல்லாம் வந்து 63 முடித்தேன் எஸ்எஸ்எல்சி.
2: சரி.
3: 66 பிஎஸ்சி மேத்ஸ் பண்ணேன், பிஎஸ்சி ஆர்ட்ஸில். அப்புறம் பிஹெச்டி டெக்கில் பிஇ பண்ணேன். 69 பிஇ பண்ணேன். அப்புறம் 71 எம்இ பண்ணேன். அதுக்கப்புறம் பிஹெச்சியில் போய் ஜாயின் பண்ணேன், ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்.
2: சரி, உங்களுக்கு அந்த இதில் அப்போல்லாம் ஒரு டிகிரி முடித்த உடனே வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா?
3: நல்ல மார்க்கு, நல்லா படிக்கிறேன், நல்லா கொஞ்சம் பக்கத்தில் தூண்டி விட்டாங்க. பட் அது படிச்சிருக்க வேண்டியது இல்லைன்னு கூட நினச்சிருக்கேன் நிறைய தரம். ஏன்னா பிஇ படித்தவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதே வேலை தான் எம்இ படித்தப்போ எனக்கு கிடைச்சது. ஸோ என்னோட கூட வந்த கொலீக்ஸ்லாம் பிஇயோடு வந்தாங்க. பட் படிப்பில் ஆர்வம் இருந்ததுனால பிஹெச்டி கூட பண்ணலான் இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, வேண்டாம், நல்ல ஜாப் எல்லாம் போயிடும், நல்ல வேலை கிடைக்கும் போது சேர்ந்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ பிஹெச்சியில் ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சது.
2: அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருந்தது சார் அந்த டைமில்?
3: நாங்கள் 3000 பேரோட கம்ப்ளீட் பண்ணி 30 பேருக்கு தான் கிடைச்சது. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட், எப்படின்னு தெரியாது, எல்லாம் டிவைன் இன்டர்வென்ஷன் தான்.
2: கண்டிப்பாக சார், உங்களோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அது எந்த வருஷம் சொல்லுங்களேன்?
3: 71
2: பிஹெச்இஎல் இல்லையா,
3: பிஹெச்இ
2: பாய்லர் பிளான்ட்.
3: டிசம்பர்
2: என்னவா ஜாயின் பண்ணீங்க?
3: கிராஜுவேட் அப்ரண்டிஸ்னா இப்போ 2 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நிறைய பேர் எடுத்தாங்க, ஃபியூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெயினி அப்போ நான் போனது. 2 இயர் ட்ரைனிங், அவங்களே ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க, ஃபார்முலா நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க, தியரி, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் ட்ரைனிங், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போய் கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி அப்புறம் டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து, நான் படித்தது மிஷின் டிசைன், அங்கேயும் எனக்கு டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்சர்வ் பண்ணாங்க. அதனால ஐ வாஸ் புட் இன் ஆர்என்டி. எடுத்த உடனே
2: ஓஹோ, ரிசர்ச் அண்ட்
3: டெவலப்மென்ட். 3 பேர் மட்டும் 30 பேரில் செலக்ட் பண்ணி ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க.
2: உங்கள் கிராஜுவேஷன் இங்கே மெஷின் டிசைன் தான்?
3: மெஷின் டிசைன். ஆமாம்.
2: ஓ, அதே உங்களுக்கு கிடச்சதாங்க?
3: அதே, அங்கே ஆர்என்டிலையும் டிசைன் ரிலேட்டடாக பண்ணேன். பவர் பாயிலர் டிசைன், தெர்மல் டிசைன்ஸ், 3 பேர் தான் அது கொடுத்தாங்க. அப்புறம் 3 பேர்.
2: எப்படி இருந்தது அந்த வேலை உங்களுக்கு?
3: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு பேஷனாக ஆயிடுச்சு. டே அண்ட் நைட்டு பண்ணுவோம். கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி இருக்காது, அப்போல்லாம் வந்து டோட்டல் இன்வால்மெண்ட். அந்த கம்பெனியும் ஒரு 6-7 இயர்ஸ் ஓல்டு தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணி. 63 ஸ்டார்ட் பண்ணி நான் 71 ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஈகர், நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்வால்மெண்ட்டு. அதில் வந்து பாய்லர் டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அப்போ வந்த புதுசு. அப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இல்லை. நம்ம இப்போ வந்து டெரபைட்டில் எல்லாம் லேப்டாப் வந்துருச்சு, அப்போ அப்படி கிடையாது. 64 கிலோபைட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர்.
2: ப்ரோக்ராமிங் உண்டு அதுலேயும்?
3: ப்ரோக்ராமிங் தான், ஃபோர்ட்ரான் 4 சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். அங்கே போய் கற்றுக்கிட்டு, காலேஜில் ஒன்றும் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. அங்கேயே வந்து எங்களுக்கு ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இட்ஸ் வெரி ஈஸி தான், பேசிக்கலாக டிசைன் தெரிஞ்சவங்களுக்கு ப்ரோக்ராமிங்கு ஒரு 1 வீக்கில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 1 வீக்கில் வி லேர்ன்ட் அண்ட் தென் வி ஸ்டார்டட் ரைட்டிங் ப்ரோக்ராம்ஸ் டு டிசைன் த பாய்லர். அது என்னன்னா, நாங்கள் போனபோது தே ஹவ் சைன்ட் அ கொலாபரேஷன் வித் கம்பஷன் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி, கொலாபரேஷன் டு மேக் பாய்லர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாய்லர். முதலியே செக்கோஸ்லோவேக்கியன் கொலாபரேஷன் இருந்துச்சு,
2: அப்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக
3: ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. தேவர் யூசிங் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஐபிஎம் கம்ப்யூட்டரில்.
2: ஓகே, அப்பவே இருந்திருக்கு இதெல்லாம்,
3: அப்பவே இருந்திருக்கு. யூஎஸ்ல தேவ் ரிட்டன் அ ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஐசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு யூகேலேருந்து வாங்கினது. அது அப்படியே இங்கே ரன் பண்ண முடியல அந்த ப்ரோக்ராம். வி ஹேவ் டு ரீட் லைன் பை லைன் அண்ட் தென் வி ஹேவ் டு ரீரைட் த ப்ரோக்ராம்.
2: ஓகே,
3: அது ரீரைட் பண்ணணும்னா அது நல்ல தரவை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தப்பாயிரும்.
2: உங்கள் டிசைனிங் ப்ரோக்ராமை அதில் ஃபீட் பண்ணணும்.
3: டிசைன் ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணும். ஆனால் ஃபீடிங் இப்போ பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா கார்டு ரீடர்னு சொல்லுவாங்க, ஒரு பஞ்ச் கார்டு. நீங்கள் ஒவ்வொரு லைனாக கட்டம் போட்ட பேப்பரில் எழுதணும். உங்க ப்ரோக்ராம் லைன் பை லைன் எழுதி இதை மல்டிப்ளை பண்ணு, இதை ஆட் பண்ணு, இது மாதிரி எல்லாம் எழுதிட்டே வரணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.

0: அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஒரு பஞ்ச் கார்டு டைப்பிங்னே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் அடிச்சே தென்
1: டைப் பண்ணியே காட்டுறீங்க.
0: கன்வெர்ட் இன் டு கார்ட்ஸ். அந்த கார்ட்ஸை கொண்டு வந்து அந்த டெக்கில் ஃபீட் பண்ணால் ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணிவிட்டு தென் இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஒர்க்குன்னு சொன்னால் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒர்க் பண்ணும்போது என்னாகும், இந்த கார்டு பஞ்சிங்கில் தப்பு பண்ணியிருப்பாங்க, 9-8 பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அது எரர்னு வரும். ஒரு பிரிண்டரில் பிரிண்ட் ஆகிட்டே வரும். பிரிண்ட் ஆகிட்டே வரும்போது சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லும். உடனே அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கொடுத்து கரெக்ட் பண்ணி கொண்டாந்து இடையில சொருகி ஃபீட் பண்ணி அப்படியே ரன் பண்ணணும்.
1: வேலை தான் அது.
0: நிறைய வேலை.
1: பயங்கர வேலை.
0: நிறைய வேலை.
1: அப்போ வந்து டிசைனிங்கில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அது எப்படி, அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் ஐ மீன் மேனுஃபேக்சரிங் அந்த டிசைன் முடிஞ்சது தான் பாயில்
0: டிசைன்லேயே நான் எங்களுக்கு வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு.
1: ஓஹோ.
0: எங்கே தப்புனாலும் எங்களுக்கே தெரிஞ்சிடும்.
1: தெரிஞ்சிடும். அப்படியெல்லாம் போகாது இல்லையா? யூனிட்டுக்கு போகாது.
0: புலவர்கள் அவங்களுக்கு கம்ப்யூட்டரைசேஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். நாங்க கம்ப்யூட்டர்ல எழுதிட்டு இனிமேல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் எஜுகேட் பண்ணுங்கள், அதுக்கு அவங்க இதை யூஸ் பண்ணி பண்ணி பழகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட போய் இதை சொன்னால் தேவர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட்.

0: ஓகே.
1: நவ் யூ கோ அண்ட் டேக் ஓவர் தி டிசைன். இட் வாஸ் ஒரு 25-28 வயசுலலாம் அவ்வளோ பெரிய பொறுப்பு. பிஹெச்சில் எப்படி எங்கள் மூணு பேர் நம்பி கொடுத்தாங்கன்னு தெரியும்.
0: அந்த வருஷம் சொல்லுங்களேன்,
1: 78 அப்போ வந்து ஒரு புது பாய்லர் ஒன்று ஆர்டர் வருது ஃபார் இந்தியாலேயே பயனியரிங். அது அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா 60 MW பாய்லர் பண்ணியிருக்கோம், 110 பண்ணியிருக்கோம், 210 MW வரைக்கும் பண்ணியிருக்கோம். 210 நாங்கள் ட்ரைனிங் எடுத்ததுலாம் 210 தான் ஃபாஸ்ட் மூவிங். அதுக்கப்புறம் யாரும் நினச்சாங்க 210 நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இந்த நாட்டுடைய பவர் ஜென்ரேஷன் ரிக்குவயர்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடும், அதனால் 500 MW பாய்லர் பண்ணலாம் அப்படின்ட்டு. 500 MW பாய்லர் இஸ் எ நியூ திங், நியூ பேபி. ரெண்டரையால் பெருக்குன்னா 500 வராது. எல்லாமே டிசைனும் வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால் என்ன பண்ணாங்க, யூஎஸ் கொலாபரேட்டர்கிட்ட ட்ரைனிங் போகணும்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் சோசன் டு கோ டு யூஎஸ்ஏ.
0: ஓ, எப்போ, எந்த வருஷம் அது? 78. ஓ, அந்த அப்போவே போயிட்டீங்க?
1: அப்போவே போயிட்டேன். 500 MW பாய்லர் நீ போய் அங்கே உட்காந்து அவங்களோட டிசைன் பண்ணிட்டு வா அப்படின்ட்டாங்க.
0: யூஎஸ்ல எந்த பார்ட்டுக்கு போய் கற்றுக்கிட்டீங்க?
1: கனெக்டிகட் ஸ்டேட், நியூயார்க் ஸ்டேட் பக்கத்தில், அட்ஜசன்ட் கனெக்டிகட் ஸ்டேட்ல விண்ட்சர்னு ஒரு ஊரில் அந்த கம்பஷன் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி. ஸோ அங்கே போய் ஒரு 1 இயர் இருந்தேன் நான்.
0: ட்ரைனிங்கே அவ்வளோ நாள்?
1: ட்ரைனிங் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஐ பிகேம் அ கோஆர்டினேட்டர்.
0: ஓகே,
1: நீங்கள் சொன்னீங்க இல்லையா ப்ரொடக்ஷன் டிராயிங் எல்லாம் பண்ணணும்னா, அதுக்கு ஏறி பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்கிட்ட இன்புட் வாங்கி மிச்ச டிபார்ட்மெண்ட் எல்லாம் அதை டெவலப் பண்ணணும். அதுக்கு நீ அங்கேயே இரு, இவங்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வருவாங்க, ஒரு 4 வீக்ஸ் இருப்பாங்க, போயிடுவாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட் வரும், அடுத்தது 4 வீக்ஸ் இருப்பாங்க, போயிடுவாங்க. கவுண்டர் பார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களெல்லாம் இன்புட்ஸ் எல்லாம் வாங்க வச்சு அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா நான் தான் ஃபீட் பண்ணணும். பேசிக் டிசைன் நான் தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: ஓகே, நீங்க யுஎஸ்க்கு போனது ஒரு டு வொர்க் ஆன்
1: லைவ் ப்ராஜெக்ட்.
0: அந்த டைம்ல எல்லாம் யுஎஸ் போறதுங்கறதே ஒரு பெருங்கனவு தான் எல்லாருக்கும் இல்லையா? ஆனா அங்க போய் கத்துக்கிட்டு வந்தது உங்களோட ப்ராஜெக்ட், அது ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது.
1: எல்லாமே கனவு மாதிரிமா. இங்க அதாவது பிஹெச்சில் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் தெரியும். அதுக்கப்புறம் அந்த வயசில் யூஎஸ் போகிறது, அங்கே போய் ப்ராஜெக்ட் லீடாக இருந்து டு லீட் அ டீம் ஆஃப் என்ஜினியர்ஸ் ஃப்ரம் பிஹெச்இல் ஹூ வில் பி கம்மிங் அண்ட் கோயிங், அவங்களுக்கெல்லாம் ஓரியன்டேஷன் கொடுத்து கவுண்டர் பார்ட்ஸோட பேச வச்சு அவங்க இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே. இவ்வளோ பெரிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் அந்த பயில் இருக்குது. யூஎஸில் இருக்கவங்க அதை ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க, அவங்க ஸ்டாண்டர்டாக பண்ணுறது பண்ணுவாங்க. நம்ம தான் இவங்க கேட்டது என்ன ஸ்டாண்டர்டாக அவங்க பண்ணுறது எங்கே வித்தியாசம், இல்லைங்க இதை மாற்றி பண்ணணுங்க அப்படின்லாம் சொல்லி கைட் பண்ணி அது ஒரு பெரிய.
0: சோ இந்தியன் பிரெயின்ஸ் ஆர் கிரேட்டர் தென்
1: டெஃபினிட்லி. அவங்க வந்து தே ஆர் சிஸ்டமேட்டிக், ஆனா அவங்க அப்படி இல்ல. ஒன்னு சொல்லிட்டோம்னா டாக்மேட்டிக்கா பண்ணுவாங்க. கிரியேட்டிவிட்டிங்கிறது அவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க.
0: ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை பார்த்துருக்கீங்க. அந்த டைமில் எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், நம்ம வந்து இங்கே செட்டில் ஆகிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு அந்த ஆசை இருந்ததா?
1: இல்லவே இல்லை. ஐ வாஸ் வெரி கிளியர், ஐ கம் பேக் டு மை ஹோம் கண்ட்ரி, ஐ ஒன்லி ஒர்க் ஹியர்.
0: உங்களுக்கு அங்கே ஜாப் ஆஃபர் நிறைய வந்திருக்கும் இல்லை, இங்கே இருந்திருக்கீங்களே சொல்வாங்க.
1: என் கூட வந்தவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, போய் நிறைய பேர் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இன்னும் யூஎஸ்எல் தான் இருக்காரு. நாங்கள் மூணு பேர் சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் யூஎஸ்எல் தான் இருக்காரு.
0: அதாவது அந்த ப்ராஜெக்ட் 83லேயே
1: ஹி ஷிஃப்டட், இப்போ இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் இருக்காரு அவர்.
0: ஓகே, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு,
1: 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு
0: பிஹெச்எல் கண்டினியூ பண்ணி,
1: பிஹெச்எல் கண்டினியூ பண்ணி
0: அங்கே எத்தனை வருஷம்?
1: அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் தான் இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ் ஆகி மை ஃபாரின்ல ஹேட் அ ஃபியூ ஃபேக்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே வேலைக்கு தானே போகிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஹியர் நோ சன், 4 டாட்டர்ஸ், அதில் மோஸ்ட் எஜுகேட்டட் நான், அதனால எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன்ல. ஸோ ஹி வாண்டட் மீ டு கம் அண்ட் லுக் ஆஃப்டர்.
0: அவங்களுக்கு
1: அந்த ப்ரொடக்ஷன் மந்த்லி ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டாலே

0: போதுங்க, ஷெட்யூல் அவங்க கொடுத்துருவாங்க, அதை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு அந்த டேட்டில் சப்ளை பண்ணணும். அது மாதிரி. ஸோ அது இஸ் டோட்டலி நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட். மேனேஜ் பண்ணுறது டிசைனில் இருந்துட்டு, ஏசி ரூமில் இருந்துட்டு, டிராயிங் போர்டில் இருந்துட்டு, அதையெல்லாம் மறந்துட்டு கீழே போய் மண் கல்
1: பாய்லருக்கு ப்ரோக்ராம்
0: எழுதிட்டு வந்து இங்கே வந்து ஃபவுண்ட்ரியில் போய் மண் கல் மோல்டு அதெல்லாம் பண்ணணும். Good setup. He had built it by himself.
1: Still you run that?
0: அங்கே ஒரு 10 இயர்ஸில் எனக்கு வந்து சலிப்பு
1: சலிப்பு வந்து
0: ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன்.
1: சரி,
0: ஸோ ஐ குவிட் தட் ஒன் டே. முடியல அதனால. பட் ஹி ஹேட் 3 அதர் சன்ஸ் இன் லா, அதனால நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டு நான் வந்துட்டேன் வெளியில்.
1: ஓகே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர், தொடர்ந்து பேசுவோம்.
1: வெளில வந்துட்டு என்ன பண்ண யோசிச்சு, அப்போ LMW-ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மை ரிலேட்டிவ்ஸ் வர் தேர், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், தே நியூ அபவுட் மீ. சும்மா இருக்காரா, அங்க போறது இல்லையாமே, சரி இங்க வர சொல்லு. I was taken in a managerial position. LMW-ல ஒரு நிறைய குரூப் கம்பெனிஸ் இருக்கு சுத்தி, ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் வாஸ் ஹெட்லெஸ் அப்போ. அதுக்கு வந்து ஏன்னா இங்கே 10 வருஷத்தில் நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், சேல்ஸ் ஹேண்டில், சேல்ஸ் டேக்ஸு, எக்ஸைஸு, இன்கம் டேக்ஸ் எல்லாம் டீல் பண்ணியாச்சு, அக்கௌண்ட்ஸு, ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பார்த்தாச்சு, லேபர் மேனேஜ்மெண்ட்டு, ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு. சிமிலர் யூனிட் அது, இங்கே ஒரு 300 பேர் வேலை செஞ்சு அங்கே ஒரு 400 பேர் வேலை செய்கிற மாதிரி. அங்கே போயிட்டு அங்கே நல்லா பண்ணேன். ஒரு அங்கேருந்து அப்புறம் அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே கொண்டு வந்தோம், டர்ன் ஓவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சேன். தென் ஐ வாஸ் ஷிஃப்ட்டட் டு
0: மூணு விதமான
1: டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி, அது சிக்கா இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். நான் போகும்போது ஃபர்ஸ்ட் கம்பெனி ஐ வென்ட் இஸ் லக்ஷ்மி பிரிஷன் டூல்ஸ். 86 lakhs டர்ன் ஓவர் இருந்துச்சு. நான் வெளியே வரும்போது 10 கோடி 6 வருஷத்தில்.
0: எந்த வருஷம் சொல்லுங்களேன்?
1: 89-ல ஜாயின் பண்ணேன், 96-ல அதிலிருந்து வெளியே வந்தேன், 6.5 இயர்ஸில்.
0: அப்பவே உங்களுக்கு 30 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, எல்லா கம்பெனியும் சேர்த்து வந்தாச்சு, ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் தான், விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா.
1: அதுக்கப்புறம் ஐ வாஸ் சென்ட் டு அனதர் கம்பெனி, அனதர் யூனிட் மேனுஃபேக்சரிங் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெயிண்ட்.
0: இது அகைன் வேற டோட்டலா.
1: நான் ஜோக்கிங்கா வீட்டில் கூட சொல்லுவேன், நான் அந்த கம்பெனியில் என்டர் ஆகும்போது டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. டூல்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியாது, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி தெரியும். ஸோ அங்கே போய் ஓ இதுதானா, இப்படி தான் பண்ணுறீங்களா, அப்புறம் நம்ம காமன் சென்ஸ் அப்ளை பண்ணணும் எவ்ரிவேர் டு சர்வைவ். அதே மாதிரி அடுத்தது வந்து ரப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட். ரப்பர் நம்ம பார்த்ததும் இல்லை, பண்ணதும் இல்லை, எப்படி எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரப்பர் இருக்குன்னு தெரியாது, என்ன ரா மெட்டீரியல் தெரியாது. பட் ஐ லேர்ன்ட் அண்ட் தென் மேனேஜ் த கம்பெனி ஆல்சோ வெரி வெல். அதுக்கப்புறம் பெயிண்ட் கம்பெனி, அகெயின் அனதர் நியூ ப்ராடக்ட். அதெல்லாம் அவங்களுக்கு எப்படின்னா, LMW-ல யூ ஹேவ் டு கெட் அ குட் கொலாபரேட்டர். நான் ஒரு 5 கொலாபரேட்டர் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ தட் இஸ் எ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒர்க். ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் டு யூரப் கொலாபரேட்டர்ஸ் தான், UK, ஸ்பெயின், சுவிட்சர்லாண்ட், ஜெர்மனி.
0: இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முந்தின யூரப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சும்மா ரெஃபரன்ஸில் சொல்லுங்கள்.
1: அது வந்து எனக்கு, நான் போனதே இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் தான். ஒரு டூல் ரூமையே வந்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தோம், டோட்டல் யூனிட். இங்கே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் ஏதாவது ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டீங்களா, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. பெரிய பெரிய கம்பெனி, அது ஒரு பே பேயாக பிரித்து, இந்த பேக்கு ஒரு பையர், அடுத்த பேக்கு இன்னொரு பையர், அப்படியே அந்த மாதிரி எங்களையும் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இங்கே ஹைவேல போயிட்டு, நவ் வி ஆர் என்டரிங் ஈஸ்ட் ஜெர்மனி பார்டர்னாங்க, பார்டர் தாண்டி போனோடனே நம்ம ஒரு 60 வால் எடுத்தாச்சு. வால் எடுத்த அப்புறம் அதுக்குள்ளே போனால் நம்ம ஊரில் ஒரு 60s 70s இருக்கிற வில்லேஜ் ரோட்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி
0: கண்ட்ரி சைடு தான்.
1: கண்ட்ரி சைடு ஒத்தடி பாதை, ஒரு கார் போனால் ஒரு கார் வராது. இந்த பக்கம் எல்லாமே பாஷ் கார்ஸ், அதுக்குள்ளே போனால் எல்லாமே சின்ன சின்ன காருங்க. இங்கே எல்லாமே பிரைட் அண்ட் கிளீன், அங்கே போச்சுன்னா டர்ட்டி. பவர் பிளான்ட்டு அங்கே வந்து பூரா கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட்டு, இங்கே எல்லாம் வந்து ஆயில் ஃபயர்டு அண்டு கிளீனான பவர் பிளான்ட்ஸு. அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டு அங்கே பார்த்தேன். ஸோ இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகாத கண்ட்ரி ஒன்று எப்படி இருக்குங்கிறது அங்கே போன உடனே தெரிஞ்சுது.

0: வீடுகள் எல்லாமே வந்து ஒரு 30 வருஷம் பின்னோக்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. சீந்த போதி
1: ஒரே இடத்துல ரெண்டையும் பார்க்க முடியும்,
0: ஒரே இடத்துல. ஆமா,
1: அது ஒரு ஆச்சரியம் தான். உங்களோட இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜாபா இருந்தது, பிசினஸ் ஓரியன்டாவும் நீங்க போய் பண்ணிட்டீங்க. சோ யூ டெவலப் தி பிசினஸ் இல்லையா?
0: எல்லா இடத்துலயும் டெவலப் பண்ண, நியூ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தேன், கொலாபரேட்டர்ஸோட டை அப் பண்ண. இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆல் கொலாபரேஷன்ஸ் ஆர் வர்க்கிங் வெல்.
1: சரி, எப்ப உங்களோட ஜாப்ல இருந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் ஒன்னு எடுத்துட்டீங்க?
0: ரிட்டையர்மெண்ட் வந்துங்க, முதல் ரிட்டையர்மெண்ட், ரெண்டு மூணு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து ஐ டுக் 19, என்னுடைய ஏஜ் 58 வந்து இவங்க ரிட்டையர்மெண்ட் 58. ஸோ தே ஆஸ்க் மீ டு கண்டினியூ. ஒரு 2 வருஷம் கண்டினியூ பண்ணேன். 60 வயசுக்கு அப்புறம் போதும்னுட்டேன். நானே போய் என்ன விட்டுருங்க, என்ன போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து எல்லாம் கேட்டாங்க, சுற்றி இருக்கவங்கள, என்னப்பா சும்மா இருக்கியா, நாம வாழ்க்கையில் ரிட்டையர் ஆகலாம்ப்பா, தப்பே இல்லை அப்படின்னு. 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு தென் ஐ வென் டு, ஒரு நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸில் ஒரு என்னோடய கொலீக் இருக்காருன்ட்டு.
1: ஆமாம்,
0: அவர் ஃபஸ்ட்டு சன்னுக்கு மேரேஜ் நாமக்கல்ல, அவங்க நேட்டிவ் நாமக்கல். ஸோ அங்கே வந்து கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டார். அவர் மேரேஜுக்கு போகும்போது நானும் ஒய்ஃபும் போயிருக்கோம். அங்கே வந்து என்னுடைய பிஹெச்இஎல் கொலீக்ஸ் அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க, அவரோட டச்சில் வச்சுருக்காங்க அவங்க. அதில் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, ஏய் வெங்கடேசன் தானே, நீ என்ன பண்ணுற அப்படின்னு. ஏன்னா நான் வெளியே வந்தது 1980 வெளியே வந்து பிஹெச்இஎல்ல, அதுக்கப்புறம் என்ன பார்க்கல அவங்க. இந்த கல்யாணம் நடந்தது வந்து 2008. 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி போகும்ல, நீ வெங்கடேசன் தானே அப்படின்னாங்க. சரி ஆமாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. நோ நோ நோ, யூ கம் டு சென்னை, ஐ வாண்ட் யூ அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு மெட்ஸோன்னு ஒரு கம்பெனியோட ஒரு பிஹெச்இலேருந்து போயிட்டு, ஹி ஹட் ஃபார்ம்ட் ஹிஸ் ஓன் கம்பெனி அண்ட் ஃபார்ம்ட் அ கொலாபரேஷன் வித் அ ஃபினிஷ் கம்பெனி கால்டு மெட்ஸோ. மெட்ஸோ இஸ் அகெயின் பாய்லர் மேனுஃபேக்சரிங் லைக் பிஹெச்இஎல் இன்
1: ஃபின்லாண்ட்.
0: ஆமாம், டு சேம் ஜாப், அதே டெக்னாலஜி. அவர் இந்த பாய்லர் டிசைன் தான்ப்பா நீ வரணும் அப்படின்னாரு. விட மாட்டாரு. இங்கேயே ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு, நீ 2 நாள் டைம் எடுத்துக்கோ அப்படின்னாரு. அங்கே போயிட்டு அடுத்த நாள் மத்தியானமே நீ பாஸ்போர்ட் எனக்கு அனுப்பிச்சு விடுனாரு. என்னங்க அப்படின்னா, இல்லை இல்லை, நீ யூ டேக் யுவர் டைம் பட் ஐ மீன் வைல் வில் டூ சம் ஒர்க். விசா வாங்கணும் ஃபின்லாண்டுக்கு அப்படின்னு.
1: ஃபினிஷ் கம்பெனின்னு சொல்லிட்டு,
0: ஃபினிஷ் கம்பெனி, மை இன்டர்வியூ வாஸ் இன் ஃபின்லாண்டு.
1: ஓகே,
0: டேக் மீ ஆஸ் அ, அங்கேயும் டிசைன் ஹெட்டு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கால்குலேஷன்லாம் மறந்து போச்சு எனக்கு அப்படின்னு. நீ உட்காந்து கால்குலேஷன்லாம் போட வேண்டாம், யூ ஹாவ் டு ஃபார்ம் அ டீம், 2 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்களை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக சொந்த காலில் நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் ஜாப் வில் பி ஓவர். 3 வருஷம் போனேன், அது 6 வருஷம் ஆகி போச்சு. I got the job, I had the interview, got the job.
1: அப்ப 58 வயசுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாப், புது ஜாப். 60 வயசுக்கு
0: அப்புறம், 60 வயசுக்கு அப்புறம் 2009 एक्चुअली எனக்கு 62 அப்ப. ஆஹா, 62nd இயர்.
1: ஓ, 62 வயசுல
0: புது ஜாப் ஆரம்பிக்கிறீங்க. புது ஜாப், புது கம்பெனி. தட் வாஸ் அகைன் a fantastic experience.
1: 6 வருஷம் அங்க இருந்தீங்க.
0: ஆமா,
1: எப்படி இருந்து ஃபின்லாண்ட், லேண்ட் ஆஃப் லேக்ஸ் இல்லையா, ரொம்ப அழகா இருக்கும் இல்ல, சீனிக் பிளேஸ். அதுவும் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி,
0: 1.5 லட்சம் லேக் அந்த கண்ட்ரியில.
1: ஓ, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில ரொம்ப குளிர் ஜாஸ்தி இருக்கும்.
0: 6 மாசம் வெயில், 6 மாசம் பனி மூட்டமா இருக்கும்.
1: நீங்க ஒர்க்ல வந்து உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது, பட் இந்த சீதோஷ்ண நிலை உங்களுக்கு ஒத்துச்சா? ஏன்னா யூ ஆர் ஏஜிங் அந்த டைம்ல இல்லையா.
0: மேனேஜ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் ஆஸ்மேட்டிக் சின்ன வயசுல இருந்து, பட் அதெல்லாம் சரியா போச்சு.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன்
2: அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர், 103 MHz.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று மாலை 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சினைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள் குறித்து கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மு

0: சரவணகுமார் அவர்கள் வழங்கும் விளக்கங்கள் இடம்பெற கேட்கலாம். இரவு 9 இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முக நிகழ்ச்சி.
1: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பை அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்கு. ஸோ அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல். இதில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய சிறப்பு பேச்சாளர்கள் கோயம்புத்தூர் இந்திய ராணுவ NCC குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் துறை தலைவர் டாக்டர் ஏ விமலா அவர்கள். இது நிலையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் ஒலிப்பதிவு.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு கேட்க போறீங்க ஹலோ தோழி வசந்த் எல்லம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜை. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் நம்மளுக்கு நிறைய ஆசைப்பட்டிருப்போம், நம்ம ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அது வந்து அப்போ கிடைக்கல, ஆனால் இப்போ எனக்கு கிடச்சிருக்குங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். சின்ன வயசில் கிடைக்காது, ஆனால் இது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். தோழிகள் மட்டும் கால் பண்ணணும், ஓகேவா? 2311 2311 7064 இந்த நம்பரில், இல்லைனா 2311 6312 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் நேரில் இருந்தால் 042 2 இணைப்பெண்களோடு சேர்த்து பேசலாம், தோழிகள் மட்டும் கால் பண்ணலாம். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா.

திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, டி இமானுடைய சில சந்தோஷ் ஹரிஹரன் அனிதா கார்த்திகேயன் பாடியது. பாடல் ஆசிரியர் யுக பாரதி. இன்னைக்கு வசந்த இல்லம் அழு தொழில நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, சின்ன வயசுல நமக்கு நிறைய ஆசைப்பட்டிருப்போம், ஆனா அப்பெல்லாம் கிடைக்கலப்பா, ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஹாப்பியா இருந்தா கண்டிப்பா தாராளமா சொல்லலாம். இல்ல அப்ப கிடைக்கலப்பா, நான் ரொம்ப சோகமா இருக்கேன், இப்ப கிடைச்சி என்ன பண்றது அப்படின்னு சோகமா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி சொல்லலாம். 231-6312-231-7046 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. தோழிகள் மட்டும் கால் பண்ணுங்க, ஏன்னா இது தோழிகளுக்கான நிகழ்ச்சி இல்லையா, அதனால ஓகேவா. சோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம் அப்படிங்கிற லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே நம்மளுக்குலாம் அந்த பைக் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், அது இப்போதாங்க நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சில டைம்ல அந்த சொப்பு சாமான்லாம் வந்து அப்போல்லாம் விளையாடுறப்ப ஜாலியாக இருக்கும், ரசம் குழம்பு எல்லாம் வச்சு விளையாடுவோம். பட் இப்போ என்னப்பா திரும்ப அப்படியே சமைக்க விட்டாங்க, அதே மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தமாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் சின்ன வயசுல எனக்கு அது கிடைக்கல, ஆனால் இப்போ நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு கூட கேட்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கால் பண்ணி சொல்லலாம்.

0: வெண்ணிலா கவடிக்குழு திரைப்படத்தில் இருந்து வி செல்வ கணேஷோட இசையில் கார்த்திக் பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா. வசந்த இளம் அழு தோழி நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம தோழி லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க
1: மேடம்?
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லாவே இருக்கிற மேடம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம். சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: வயசுல கிடைக்காதது இப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நீங்க என்ன சந்தோஷமா இருக்கு?
1: சின்ன வயசுல அப்பா வீட்டுல ஒரு துணி மணியும் கூட ஒழுக்கமா போடவில்லை மேடம். ஒண்ணு போய் சந்தையில எடுத்துட்டு வந்து தருவாங்க, அது ஒண்ணு கிழிஞ்சானா அப்புறம் ஒண்ணு எடுத்துட்டு வந்தா அந்த துண்டு சீலை கட்டிட்டு இருக்கணுங்க.
0: சரிங்க.
1: அப்புறம் மேரேஜ் ஆனதுனப்போ அதிகமா புடவை எடுத்து குடுக்கலீங்க. இப்ப நான் மேரேஜ் ஆன பிறகு எங்க போனாலும் அந்த புடவை வேணும்னா பார்த்தா எடுத்துட்டு வந்துருவனுங்க.
0: ஓ சரி சரி.

0: தான் எடுக்கணும்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப இல்லையா.
1: தீபாவளியில் போய் 9 புடவை எடுத்துட்டு வந்த மேடம்.
0: அடேங்கப்பா.
1: எடுத்துட்டு வந்து நான் 2 தாட்டு கட்டுவேன் மேடம், எங்க பொண்ணுக்கு 2 இருக்குது, அது கொடுத்துருவேங்க 2வது.
0: ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அப்ப சின்ன வயசுல நீங்க விரும்பின ஆடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கல, இப்ப வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஒண்ணு பவுடரும் கூட போடல மேடம்.
0: இப்ப ஆனா வந்து நீங்க ஃபுல்லா
1: இப்ப என்ன வேணாலும் நான் பேரன் லவ்லி போடுவேன், என்ன வேணாலும் செய்வேன். வந்தா அல்ல இது யாருக்கு நீ வாங்கி வச்சிருக்கிறீன்னு கேட்பாங்க. எனக்குதான் அப்படின்னு சொல்லுவேன். நாங்க 2 பேர் தான் மேடம் இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரர் நானும் யாரு கூட இல்ல, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாப்ப முடிச்சேன்.
0: சரி சரி.
1: யாரும் அதிகாரம் பண்ண மாட்டாங்க, யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நானே எல்லாம் பாத்துக்குவேன், நானே எல்லாம்
0: வாங்கிக்குவேன்.
1: வீட்டுக்காரருக்கு வேணாலும் சட்டை வேணாலும் எது வேணாலும் இந்த சட்டை நல்லா இருக்குன்னு அது வாங்கி கொடுத்துருவீங்க. அவர் கூட வருவாரு, பணம் கொடுப்பாரு, நான் இந்த சட்டை போட்டா எங்க வீட்டுக்காரருக்கு நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி சட்டை எடுத்து கொடுப்பனுங்க. போனாலும் அதே மாதிரி வெளியே போனா இது போடுங்கன்னு தான் போ கூட்டிட்டு போவேன்.
0: ஓ சிறப்பு, அழைத்தமைக்கு நன்றி விஜயலட்சுமி. ஓகே, விஜயலட்சுமி வந்து அவங்க வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாரீ எடுத்து கொடுத்தாருன்னா அது எப்போ வந்து அது கிழிஞ்சு போதோ அதுக்கப்புறம் தான் புது சாரீ எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் என்ன கேட்டாலும் சமீபத்தில் வந்து தீபாவளி கூட 9 சாரி வாங்கினேன்னா பார்த்துக்கோங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்காது, இப்போ வந்து நான் வந்து எனக்கு கிடச்சிருக்குங்க, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அப்போ கிடைக்கல, இப்போ கிடச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சோகமாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். 2311 3212 இல்லைனா 2311 7046 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். தோழிகள் மட்டும்தான் கால் பண்ணணும்.

சர்வம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, யுவன் சங்கராஜாவோட இசையில யுவன் சங்கராஜா பாடியது. ஸோ இன்றைக்கி நம்ம கேட்டிருந்தோம், சின்ன வயசுலேருந்தே கிடைக்காது இப்போ என்னப்பா உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள்ட்ட கேட்டோம், அதுவும் தோழிகள்கிட்ட. ஸோ அதில் வந்து ரமண முதலி புதூர்லேருந்து ராஜேஸ்வரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஏதாவது செய்ய வேணும் அப்படிங்கிற ஆசை, ஆனால் இப்போ வரைக்கும் நிறைவேறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும், நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருங்க. அதே மாதிரி தென் பொன்முடியிலேருந்து நாகமணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே ஆரம்ப கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசை, ஆனால் இப்போ என்னோடய ரெண்டு பெண் குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வச்சுட்ருக்கேன், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷம்தான், நமக்கு கிடைக்காது நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும்னு நினைக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து சின்ன வயசில் கிடைக்காது இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம்.

வாசிலாமணி திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டீங்க, பல்ராம் கல்யாணி பாடியது. வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நமக்கு சின்ன வயசுலேருந்து கிடைக்காது, ஆனால் வந்து இப்போ ஏதாவது கிடச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் வந்து நம்ம தோழிகள் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க யார் இப்போ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே, அப்படிதான் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதாவது லைன் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். அதனால் அவங்க வந்து திரும்ப வந்து கால் பண்ணுங்கள். 2311 2103 இல்லைனா 2311 7046 இந்த நம்பரில் கால் பண்ணி குயிக்காக நீங்கள் பேசலாம்.

0: ரேணிகுண்டா திரைப்படத்துலேருந்து கணேஷ் ராகவேந்திராவோட இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலாசிரியர் யுக பாரதி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். சின்ன வயசில் கிடைக்காது இப்போ என்னங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அவர் தோழி ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சரஸ்வதி பேசுறேங்க.
0: சரஸ்வதி, நீங்க சொல்லுங்க. சரஸ்வதி,
1: சின்ன வயசுல கம்மலத்தை போடணும்னு நம்ப ஆசைங்க, ஆனா ஓட முடியலீங்க அப்பெல்லாம். அப்புறம் கல்யாணத்தப்போ ஒரு கம்மல் போட்டாங்க. அப்புறம் இப்ப எங்க வீட்டுக்காரர் 2 ஜோடி வாங்கி கொடுத்தாரு.
0: அப்படியா?
1: ஆமாங்க.
0: ஓகே, சோ கம்மல் தான் நீங்க ஆசைப்பட்டீங்க, அது இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா?
1: ஆமாங்க, இப்ப வேணாலும் நான் வாங்கலாங்க.
0: சூப்பருங்க, அனைத்து. ஓகே.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்பு

0: படைப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகள் ஆகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மன்ற அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற

0: இப்போட்டியின் ஆடவர் மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவிக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு கேட்க இருக்கிற நிகழ்ச்சிகள். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள், கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்கள் வழங்கும் விளக்கங்கள். மாலை 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடல். இது நிலையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் ஒலிப்பதிவு. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்க போறீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒரு ஹாலிவுட் மூவியோட கதையை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, 2014 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு பிரெஞ்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம் தான் வந்து என்னன்னா லூசி. அந்த லூசி அப்படிங்கிற இந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்துல ஆஹா இப்படிலாம் வந்து ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. ஸோ இதில் வந்து மார்கன் ஃப்ரீமேன் அப்படிங்கிற ஒரு டாப் லிஸ்ட்டில் உள்ள ஹீரோ நடிச்சிருப்பார். அதே மாதிரி ஸ்கார்லட் ஜான்சனும் வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் 2014 ரிலீஸ் ஆன லூசி திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா அழகான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்துல இருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கேட்டீங்க. இன்னைக்கு மணி ஒன்று மலரொன்றில் லூசி 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ லூசி யார் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து தாய்ப்பை அப்படிங்கிற இடத்துல அவர் படிச்சுட்ருக்க ஒரு ஸ்டூடெண்ட். அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரிச்சர்ட் வந்து ஒரு ப்ரீஃப் கெஸ்கரியாக வந்து ஒரு நிறைய அவர் சிந்தட்டிக் ட்ரெஸ் CPH4 அப்படிங்கிற சிந்தட்டிக் ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ இவங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்டமக்கில் வச்சு தச்சிருவாங்க அந்த ட்ரக்கை. தச்சு அவங்கள வந்து நீ வந்து போய் இதை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அவங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சவுத் கொரியன் ட்ரக் லார்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ்டர் ஜாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிடுவார், இவங்களை வந்து வயிற்றுலேயே நிறைய டைம் ஏற்றி உதச்சிடுவாங்க, லைக் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, யூ ஹாவ் டு டெலிவர் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க வயிற்றில் அடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து உள்ளே வச்சிருக்க அந்த ட்ரக் வந்து ஒரு சிலது வந்து ஓப்பன் ஆகி அவங்களுக்குள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அவங்க பாடியில் வந்து நிறைய அந்த நிறைய மென்டல் டைம் ட்ராவல், டெலிபதி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க அவங்களோட ஐஸில் வந்து நம்மளோட ஐஸ் மூலமாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்குள் அவங்க உடம்புக்குள்ளே நடக்கும். ஸோ இவங்க வந்து மற்றவங்க நினைக்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்து அவங்களே வந்து அதை நோட்டிஃபை பண்ணி அவங்கள தேடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ லூசி இவங்க வந்து இவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர், இந்த லூசிங்கிற இந்த கேரக்டர் தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ இவங்களை வச்சு தான் இந்த படம், இவங்களை மையப்படுத்தி தான் அந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள நிறையா சேஞ்சஸ்லாம் நடக்கும். இதுக்கிடையில் வந்து அவங்க ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அவங்க வயிற்றில் வச்சுருக்க அந்த பேக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே உள்ள டாக்டர் சொல்லுவாங்க, இந்த CPH4 அப்படிங்கிறது ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு 6வது வாரத்தில் அவங்களோட உடம்புலேயே இருந்து வந்து ஒரு ரொம்ப மைன்யூட்டான அளவு வந்து அது சுரக்கும். அதனால் ஆனால் இது வந்து உன்னோட உடம்புல ரொம்ப நிறையா இருக்குது, இது இந்த அபிலி இது வந்து நிறைய கண்டினியூ ஆச்சுன்னா உனக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும், உன்னோட லைஃபே ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து இவங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. பட் வாட் கேன் வி டூ ஃபார் தேட் அப்படிங்கிற மாதிரி, அதை ஆல்ரெடி அவங்களோட உடம்புல கலந்துருச்சு அப்படிங்கிறதுனால, ஐ மீன் அந்த லீக்கான பேக்லேருந்து கலந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ லூசி அப்படிங்கிற இந்த கேரக்டரு அவங்க அந்த ட்ரக்கை அவங்களுக்குள்ள வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய லைக் ரொம்ப போல்டான ஒரு பெண்ணாக மாறுவாங்க. தென்

நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும், நிறைய எபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்குள்ள டெவலப் ஆகும். அது நிறைய ஒவ்வொரு பர்சன்டேஜா வந்து எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்கும். அவங்க வந்து 10%ல இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த படத்தை நம்ம பார்க்குறப்பையும் தெரியும், அந்த லூசிங்கிற கேரக்டர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ தூரம் அவங்களோட அந்த பவர் எல்லாமே அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 100% போகிறப்ப எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னப்பா இது வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரெண்டாவது டைம்லாம் இந்த படம் பார்க்குறப்ப நிறைய புரிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து லூசி. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு புரியாது, பிகாஸ் நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இன்றைக்கி வந்து 2016 ரிலீஸ் ஆன லூசி அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசலாம் உங்களுக்காக.

0: है द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: மணி 1:11 நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல. 1:18:05 இன்னைக்கு லூசி அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பத்தி கேட்டுட்டே இருக்கும். 2014 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம். ஓகே, லூசி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட வயிற்றுல இருந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து டாக்டர் சொல்றாங்க

அட்வைஸ் படி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து சாம்வேல் நார்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் வந்து நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துட்ருக்காரு. ஸோ அதை வந்து அதாவது இந்த சைட் லூசியோட கேரக்டர் இந்த சைட்னா இவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ இல்லையா. ஸோ அவரோட கதை, அவர் வந்து சயின்டிஸ்டாக இருக்கார். அவர் வந்து நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டி வச்சு நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின் எந்த லெவலில் வேலை செய்யும், என்னெல்லாம் நம்மளுக்கு பிரெயினில் வந்து நிறைய சூப்பர் ஆக்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ தூரம் எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கிடையில் லூசியோட பிரெயின் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா 40% வந்து அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பிரெயின் வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு இல்லையா, மென்டல் டைம் ட்ராவலில் வந்து அவங்க வந்து நிறையா தெரிஞ்சுட்டு இந்த ஜாங், மிஸ்டர் ஜாங்கோட ஹோட்டலுக்கு வந்து அவரை வந்து அவங்க கொண்டுடுறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி லூசியோட பொசிஷனுக்கு வந்து அவங்க தானே காரணம் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு, அதனால் உடனே அவங்க வந்து கொண்டுட்டு ஏற்கனவே இவங்க கூட ஒரு 3 பேருக்கு வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி லூசியோட ஸ்டொமக்கில் வச்ச மாதிரி அவங்களோட ஸ்டொமக்லேயும் இருக்கும் ட்ரக்ஸ் எல்லாம். ஸோ அவங்கள தேடி பிடிச்சி வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் லூசிக்கு நிறைய டேலண்ட், அதாவது லைக் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரியில் இந்த சாமுவேல் நார்மன்ங்கிறவர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு பாருலே, அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இவங்கள போய் தேடி போவாங்க. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி என்னோடய பிரெயின் வந்து இப்படி இருக்குது, நான் ஒரு 24 மணி நேரத்தில் நான் வந்து இறந்துடுவேன், எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் லூசிக்கு வந்து எல்லாமே தெரியுதுல, உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே, பாம்பு, பள்ளி, மிருகங்கள், அதன் மனிதர்கள் எல்லாரோட லைஃப்பும் வந்து அவங்களோட கண்ணுக்கு வந்துட்டு போகுது. லூசியோட வந்து அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறப்ப அவங்களோட லைஃப்பும் தெரியுது, நான் வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் செத்துடுவேன். ஸோ எனக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது, எனக்கு எப்படியாவது வந்து இதை ஏதாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க போய் சாம்வேல்கிட்ட கேட்பாங்க. அந்த ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறனால, ஏன்னா பிகாஸ் அவர் வந்து இந்த மூளையை பற்றின விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறனால. ஸோ அவங்களோட ஹெல்ப் போய் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம் உங்களுக்காக. உதயம் NH4 திரைப்படத்தில் இருந்து பாட்டு.

0: மாமா எங்க லவ் ஃபெயிலியர்ல உட்கார்ந்து நிக்கிறான், நீ எங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்.
1: சாரிப்பா, தலை பேரு என்ன?
0: பிரபு. யா,
1: மொத்த டீட்டெயிலும் கூட.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஒரு மணி 30:38 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது மணி 1:01. இன்னைக்கு லூசி 2014 ரிலீஸ் ஆன திரைப்படத்தை பத்தி அதுல உள்ள அந்த கதையை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சார், லூசி வந்து சாம்வேல் நோர்மனை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு 24 hoursல நான் இறந்துடுவேன், ஸோ என்னை வந்து என்கிட்ட உள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கிறனா எடுத்துக்கலாம், லைக் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வருவாங்க. ஸோ எங்க கூட வந்து இந்த மாதிரி இந்த ட்ரக் லார்டு வந்து இவங்க கடத்துகிறாங்க, ஸோ இவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் லூசியோட பிரெயின் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட பாடி நிறைய சேஞ்சஸ் ஆகும், அவங்க உடம்புலேருந்து பிளாக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டரில் அப்படியே பரவும். ஸோ அவங்களோட எல்லா உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஒரு சிங்கிள் சூப்பர் கம்ப்யூட்டராக மாறும். அதாவது அந்த கம்ப்யூட்டரில் போய் அப்படியே டிஸ்க்ரோ ஆகும், அங்கே போய் அவங்களோட அந்த பிளாக்காக வந்து அவங்க அப்படியே மாறுவாங்க, ஃபுல்லாகவே மாறி கடைசியில் அவங்க வந்து லூசி வந்து ஒரு கம்ப்யூட்டராக சூப்பர் கம்ப்யூட்டராக மாறுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடியிறப்ப அவங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்பேஸில் நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து ஆன்சஸ்டர்கிட்ட பேசுறது, முன்னோர்கள்ட்ட பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேருந்து கேதர் பண்ணி அவங்க அப்படியே அந்த சூப்பர் கம்ப்யூட்டராக மாறுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகுறப்ப அவங்களோட பிரெயின் வந்து 100% கெப்பாசிட்டியை ரீச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பேஸ் டைம்லாம் வந்து கம்யூனிகேட் ஆகும், அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் எல்லா அது உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் லூசியோட பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அவங்க வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக வந்து அப்படியே மாறிடுவாங்க. ஸோ இதுதான் லூசி 2014 ரிலீஸ் ஆன லூசி திரைப்படத்தோட கதை. ஸ்கார்லட் ஜான்சன் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஹீரோயினாக. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, அதாவது நிறைய திரைப்படங்களில் நடித்த ஒரு ஹிட்டான ஒரு ஹீரோயின் சொல்லலாம். அதே மாதிரி மார்கன் ஃப்ரீமேனும் அப்படி தான், அவரும் வந்து ஹாலிவுட் மூவிஸில் நிறையா ஹிட்டான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே நடித்த திரைப்படம் அப்படிங்கிறதுனால இது வந்து எடுத்த பட்ஜெட்டை தாண்டி நிறைய வசூலான ஒரு திரைப்படம், ஹிட்டான ஒரு மூவியும் கூட. ஸோ இந்த திரைப்படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம்.

ってなんかダン

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு லூசி 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவியை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டோம். ஸோ அந்த படத்தை பத்தி ஒரு ஹாரரான ஒரு மூவியா இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள், மனித மூளையோட யூசேஜ் எப்படி இருக்கும், அதை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், 100% ஒரு மூளை இருந்தது ஆக்டிவ்ல இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த படத்துல இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா ஸ்டேடியம் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள், மகளிர், விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை, வளர்ச்சி, பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து

0: இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது

0: செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் வானிலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூர்ல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோட்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு.

0: Now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says government empowered youth, women and farmers in the last 12 years. India hits out at Pakistan in the United Nations, calls it factory of hate. 5-day BRICS agriculture ministers meeting begins in Indore to focus on food security and empowerment of farmers. Strategic road project Zojila Tunnel achieves final breakthrough, bringing all-weather connectivity between Kashmir Valley and Ladakh closer to reality. Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan completes 10 years. Nationwide celebrations to begin from today. IMD issues red alert for heavy rainfall over Karnataka, Kerala and Mahe. Also predicts heatwave conditions over Delhi, Punjab, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Uttar Pradesh, Vidarbha and West Rajasthan. And in men's cricket, India A set target of 278 runs against Sri Lanka A in Tri-Nation A series at Dambulla, Sri Lanka. With that, we end the midday news.
1: நேரம் 2:15 நிமிடம். இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது விஸ்வகர்மா யோஜனா திட்டம். விஸ்வகர்மா திட்டம் பிரதமரின் தலைமையிலான இந்திய அரசு பாரம்பரிய தொழில் புரியும் தச்சர், கொல்லர், குயவர், சிற்பி, பொற்கொல்லர், கல் உடைப்பவர், காலணி செய்பவர், படகுகள் வடிவமைப்பவர், கொத்தனார், கூடை, பாய், துடைப்பம் மற்றும் கயிறு திரிப்பவர்கள், கை நெசவாளர்கள், பாரம்பரிய பொம்மை செய்பவர், நாவிதர், பூ மாலைகள் தொடுப்பவர், சலவையாளர்கள், தையல்காரர்கள் மற்றும் மீன்பிடி வலை பின்னுபவர்கள் போன்ற 18 வகையான கைவினை கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தை 17 செப்டம்பர் 2023 அன்று அறிவித்தது. திறன் மேம்பாட்டை முக்கிய நோக்கமாக கொண்ட இத்திட்டம் 5 முதல் 7 நாட்கள் வரை அடிப்படை பயிற்சி வழங்குகிறது. மேலும் 15 நாட்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட பயிற்சிக்கு நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. பயிற்சி முடித்தவர்களுக்கு பிரதம அமைச்சரின் விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்குவதன் மூலம் கைவினை கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க செய்கிறது. இத்திட்டத்தின் பயனாளர்களுக்கு கருவி தொகுப்புகள் வாங்க ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் தருகிறது. அடிப்படை பயிற்சி முடித்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி கடனாக 5% வட்டியில் முதல் தவணையாக 1 லட்சமும் இரண்டாம் தவணையாக 2 லட்சமும் வழங்கப்படும். முதல் தவணையை திருப்பி செலுத்த 18 மாத காலமும் இரண்டாம் தவணையை திருப்பி செலுத்த 30 மாத கால அவகாசம் அளிக்கிறது. இக்கடன்களுக்கு வெண்ணிலை கடன் ஒப்பந்த பத்திரம் மட்டுமே போதுமானது. மேலும் இதற்கு ஜாமீன் மற்றும் பழைய இதர கடன் விவரங்கள் தேவையில்லை. இது மட்டுமின்றி கைவினை கலைஞர்களுக்கு தரச்சான்றிதழ் வழங்குதல், மின்னணு வணிக தளங்களில் விளம்பரம் மற்றும் பிற சந்தைப்படுத்துதல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கிறது. இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் யாவரெனில் மேற்குறிப்பிட்ட 18 தொழில்களில் ஒன்றை சொந்த தொழிலாக செய்யும் 18 வயது நிரம்பிய கலைஞராக இருத்தல் வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் கலைஞர்கள் அல்லது கைவினை கலைஞர்கள் அடிப்படையில் மாநில அல்லது மத்திய அரசு திட்டங்களில் கடன் பெற்றிருத்தல் கூடாது. இருப்பினும் வாங்கிய கடனை அடைத்தவர்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். மத்திய மாநில அரசில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்கள் இத்திட்டத்தில் சேர இயலாது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இத்திட்டத்தில் சேர முடியும். இத்திட்டமானது குரு சிஷ்ய பரம்பரை முறையை வளர்த்தெடுப்பதையும் கருவிகள் மற்றும் கைகளின் மூலம் பொருட்களை தயாரிக்கும் கைவினை கலைஞர்கள் அவர்தம் குடும்பம் சார்ந்து இயங்குவதை ஊக்கப்படுத்துவதையும் அவர்களின் தயாரிப்புகள் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதையும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு அவர்களின் பொருட்களை கொண்டு செல்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவரை பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம்.

0: கேட்ட பாடல் உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா. பாடலுக்கு இசை இளையராஜா. இதுவரை திரையிசை கேட்டோம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள்.
2: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நான் டாக்டர் முத்து சரவணகுமார் பேசுறேன், சேர்மன் கம் சீஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்.
2: வந்து இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்புகள்ல வந்து பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும். அதுல வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா எலும்பு முறிவு. அந்த எலும்பு முறிவு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து அந்த மூட்டு சார்ந்து இருந்துட்டு இருக்குது. இதை பத்தியும் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க.
3: நான் இந்த எலும்பு முறிவு சிகிச்சையில வந்து 27th year. எலும்பு முறிவை பத்தி கேட்டீங்க. எலும்பு முறிவுங்கிறது பிராக்சர்ன்னு சொல்லுவோம். அந்த எலும்பு முறிவுல ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு வேற வேற பேரு, வேற வேற கிளாசிபிகேஷன், அந்த மாதிரி பல நேம்ஸ் இருந்தா கூட எல்லா எலும்பு முறிவுமே ஈக்குவல். எப்படி போன் ஹீல் ஆகுதுங்கிறது, நார்மலா அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டோன்னே அந்தோட மூட்டை வந்து திருப்பி அதை எவ்வளவு பெர்ஃபெக்டா கரெக்டான பொசிஷன்ல, ஒரிஜினல் பொசிஷன்ல அனாட்டாமிக்கலா பிக்ஸ் பண்றோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களோட வேர்ட்ல அனாட்டாமிக்கல் பிக்சேஷன், ஏர்லி மொபிலைசேஷன் சொல்லுவோம். அந்த போனை வந்து ஒரிஜினல் பொசிஷன்ல பிக்ஸ் பண்ணி, அதை ஏர்லி மொபிலைசேஷன், உடனே அதை கரெக்டான பொசிஷன்ல பிக்ஸ் பண்ணி மடக்கி நீட்டி அந்த மூட்டுகளை அசைவு செய்யும் போது, ஏர்லி மொபிலைசேஷன் பண்ணும்போது 100% ரெக்கவரி ஆயிரும். இந்த எலும்பு முறிவுங்கிறது ரொம்ப காமனானது, ரொம்ப ஆதிகாலத்துல இருந்து இருக்கு. இந்த அட்வான்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ்ல வந்து போன் ஹீலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன் கரெக்டா ஆன் டைம்ல ஹீல் ஆகி கரெக்டா அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்தோடனே ஃபுல் மூவ்மெண்ட், ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துடும். அதான் எங்களுடைய எய்ம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒர 10 லட்சம் எலும்பு முறிவை நம்ம ஹாஸ்பிட்டல் சரி பண்ணிருக்கோம். அவங்களோட மூவ்மெண்ட் ஃபுல்லா வந்துடும், மூட்டோட இயக்கம் ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துடும், இந்த போன் வந்து ஒரிஜினாலிட்டி வந்துடும். அது ரொம்ப கீ என்னன்னா, பயாலஜி அண்ட் மெக்கானிக்ஸ் ரெண்டா பிரிப்போம். பயாலஜினா அந்த எலும்போட ரத்த ஓட்டத்தை வந்து பிரிசர்வ், அதாவது மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, கீ ஹோல் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லி, அந்த எலும்போட ரத்த ஓட்டத்தையும் அதை சுத்தி இருக்க சதைகளையும் டிஸ்டர்ப் பண்ணாம எலும்பு பிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி. அது மூலமா எலும்பு பொருத்தும் போது அந்த போன் ஃபாஸ்டா ஹீல் ஆயிரும், நேச்சுரலா ஹீல் ஆகும், ஸ்ட்ராங்கா ஹீல் ஆயிரும். அப்புறம் ஏர்லி மொபிலைசேஷன் என்னன்னா, அந்த போன் வந்து ஸ்டேபிளா பிக்ஸ் பண்ணிடும். மெக்கானிக்ஸ் ஸ்டேபிளா பிக்ஸ் பண்றதுன்னா என்னன்னா, அந்த எலும்பு வந்து நல்லா அசையாம கரெக்டா பிளேட்டோ ராடோ அந்த மாதிரி வச்சு இன்டர்னல் பிக்சேஷன், எக்ஸ்டர்னல் பிக்சேஷன் சொல்லுவோம். அந்த இன்டர்னல் பிக்சேஷன் மூலமா அந்த எலும்புக்கு தகுந்த அதுக்கு ஸ்ட்ரென்த் ஆனா ஒரு பிளேட்டோ நெயிலோ வச்சு கரெக்டா பிக்ஸ் பண்ணும்போது எலும்பு ஸ்டேபிள் ஆயிரும். இப்ப ஏர்லி மொபிலைசேஷன் பண்ணிக்கிட்டோம்னா 100% ரெக்கவரி ஆயிரும். அந்த இன்டர்னல் பிக்சேஷன் வந்து அனாட்டமிக்கலா இருக்கணும், ஏர்லி மொபிலைசேஷன் இருக்கணும், அதான் வந்து கீ ஃபார் தி ஃபிராக்சர் சக்சஸ். இது நம்ம நான் சொல்றப்ப இந்த வேர்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் அது அவங்க லைஃப்ல ரொம்ப பயங்கர மாற்றத்தை கொடுக்கும். ஒரு எலும்பு வந்து மாறி கூடனாலோ, கூடாம போனாலோ, இன்ஃபெக்ஷன் ஆனாலோ, அந்த மூட்டோட அசைவு கம்மியானாலோ, ஸ்ட்ரென்த் கம்மியானாலோ, ஆல்மோஸ்ட் ஒரு டிசேபிள்ட் ஆயிரும் எனி மூட், எந்த ஜாயிண்டா இருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், முழங்கால் மூட்டுலயே ஒரு ஃபிராக்சர் ஆயிருக்குன்னா அது கரெக்டான பொசிஷன்ல பிக்ஸ் பண்ணாமையோ, இல்ல அது கொஞ்சம் மாறி கூட்டாலோ, அந்த நீ ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா டோட்டலா அவங்களோட மொபிலிட்டியே பாதிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஜாயிண்ட்ல நம்ம நடக்கும்போது 30 degrees மடக்கிறோம், ஒரு ஸ்டெப் ஏறும்போது 40-50 degrees மடக்கிறோம், ஒரு 60 வரைக்கும் தேவைப்படலாம் ஸ்டெப் ஹைட்டா இருந்தா. அதே மாதிரி கீழே உட்காரோம், சமணம் போட்டா 90 degrees வேணும், குத்து வச்சு உட்காரணும்னா 120 degrees இருக்கணும். அந்த நீயோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா 0-130 degrees. அந்த ஃபுல் மூவ்மெண்ட் இருந்தால்தான் எல்லா அசைவுகளும் அவங்களால பண்ண முடியும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை கொண்டு வர்றத அதில் கீ. மூட்டுக்குள்ளே உடஞ்சிருக்கு, மூட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும், எலும்பு கூடணும், ஆனால் அசைவும் ஃபுல்லாக இருக்கும், அதான் வந்து கீ ஃபார் தி சக்ஸஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னோட ட்ரீமே வந்து அந்த ட்ராமான்னு சொல்லக்கூடிய ஆர்த்தோபெடிக் ட்ராமா தான் வந்து என்னோட ட்ரீம். என்னோட இனிஷியல் ரொம்ப வருஷமாக வந்து ட்ராமாவில் இருக்கேன், ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் பார்த்துருக்கேன். ஃப்ராக்சரை பார்த்தீங்கன்னா உள்ளே உடஞ்சா க்ளோஸ் ஃப்ராக்சர் சொல்லுவோம், உடஞ்சி வெளியில் வந்துச்சுன்னா ஓப்பன் ஃப்ராக்சர் சொல்லுவோம். அப்புறம் கிரஷ் இன்ஜுரின்னு சொல்லுவோம், ஏதாவது வண்டி லாரி ஏறி இறங்குறது, பஸ் ஏறி இறங்குறது, கீழே வெயிட் விழுந்துச்சுன்னா கிரஷ் ஆயிரும், அதை கிரஷ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அந்த எலும்பு உடையும் போது ரத்த குழாயில் கட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வாஸ்குலர் இன்ஜுரின்னு சொல்லுவோம், நரம்புல கட் ஆயிடுச்சுன்னா நர்வ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அது உள்ள வீக்கம் அதிகமாகி கால் சதைகள் அதிகமாக ரொம்ப சதைகளாக வீங்கி நரம்புகள் அழுத்த உங்களையும் ரத்த குழாயை அமுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கம்பார்ட்மெண்ட் சின்ட்ரோம் சொல்லுவோம். இந்த இனிஷியலாக வந்தோடனே ஃப்ராக்சர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து அது சிம்பிளாக க்ளோஸ்டாக ஓப்பனாக வேற

0: ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, நர்வ்ஸ் அண்ட் வெசல்ஸ் இன்ஜுரி ஆயிருக்கா, இது மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அசஸ் பண்ணி ஏர்லியர் ஒரு ஃப்ராக்சருங்கிறது வந்து ஒரு செமி எமர்ஜென்சி மாதிரி ஏர்லியரா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பேஷண்ட் உடனே பெயின் போயிடும், வீக்கம் வராது. ஏ ட்ரமாட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட ட்ரமட்டைஸ் பண்ணாம நம்ம சாதாரண ஒரு சின்ன ஒரு ப்ரிக் பண்ணா கூட, நீர்ல வச்சு ப்ரிக் பண்ணா கூட அது பாடியை பொறுத்தல இன்ஜுரி தான். நாங்க ஒரு நைஃபை வச்சோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோ சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப டிஷ்யூ டேமேஜ் பண்ணாம ஏ ட்ரமாட்டிக் சர்ஜரி பண்ணோம்னா நேச்சுரலா இருக்கும், பெயின் ஃப்ரீயா இருப்பாங்க, வீக்கம் வலி இருக்காது, குயிக் ரெக்கவரி ஆயிரும். ஏர்லி மொபிலைசேஷன் அண்ட் இமீடியட்டா நடக்க வைக்கிறது மடக்க வைக்கிறது அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும் பேஷண்ட்டுக்கு.
1: இப்போ வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி எலும்பு முறிவுக்கு வந்து ஒரு சீக்கிரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்ல என்ன மாதிரி எலும்பு முறிவுக்கு வந்து இமீடியட்டா வந்து ஒரு சர்ஜரி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கும்.
0: கை கால தண்டவடத்துல பிராக்சர் ஆகலாம். இப்ப கால பிராக்சர் ஆனா அந்த பிராக்சர் வந்து ரத்த குழாயில குத்திட்டாலோ இல்ல அடிபடும் போது வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து ரத்த குழாய் குத்துச்சுன்னா ரத்த குழாய் கட் ஆயிரும், இமீடியட்டா பிளட் சப்ளை கட் ஆயிரும், அது ஒரு எமர்ஜென்சி வாஸ்குலர் இன்ஜுரி. அடுத்து வந்து பிராக்சர் ஆகி அதனால உள்ளக்கூடிய ரத்த கசிவு வீக்கம் வந்து ஜாஸ்தி ஆகி அந்த க்ளோஸ்ட் ஸ்பேஸ்க்குள்ள கம்பார்ட்மெண்ட் ப்ரெஷர் அதிகமாகி அது ரத்த குழாயை பாதிக்கும், ரத்த குழாயில ப்ரெஷர் பண்ணி ரத்த ஓட்டத்தை பாதிச்சிடும், கம்பார்ட்மெண்ட் சின்ட்ரோம் சொல்லும், அது ஒரு எமர்ஜென்சி. அடுத்து வந்து என்டேஞ்சரிங் லிம்ஸ், ஓப்பன் இன்ஜுரிஸ். ஓப்பன் இன்ஜுரிஸ் பாத்தீங்கன்னா அடிபட்ட ஒரு 6 hoursக்குள்ள நம்ம ரோட்ல கீழே விழுகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, எலும்பு வெளியே வந்துருது. இப்ப எலும்பு வந்து எக்ஸ்போஸ் டு தி என்வயர்மெண்ட், இந்த என்வயர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், ஜெர்ம்ஸ் இருக்கும், அது போய் உள்ள அந்த படிஞ்சிடும். அதை வந்து ஏர்லியரா ஒரு 4 hours 6 hoursக்குள்ள அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா சர்ஃபேஸ்ல இருந்து கிளீன் ஆயிரும், அப்புறம் அந்த சாஃப்ட் டிஷ்யூ க்ளோஸ் பண்ணிடும். ஏர்லியர 6 hoursக்குள்ள கிளீன் பண்ணலைன்னா அது கண்டாமினேஷன் உள்ள பாடிக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிரும், ஸ்ப்ரெட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்ப போன் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் போது ஒரு ஈவன் போனே வந்து 8 hoursக்கு மேல எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரை ஆயிரும், அதோட ரத்த ஓட்டம் கூடுற தன்மை குறைஞ்சிரும், ரத்த ஓட்டமும் கம்மியாயிரும். ஒன்னு பிளட் சப்ளை, ரெண்டாவது இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு 6 hoursக்குள்ள அதை கிளீன் பண்ணிடும். அது கிளீன் பண்றது ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணணும். ஸோ ஏர்லியர் இஸ் த பெட்டர். ஸோ ஒன்று ஓப்பன் இன்ஜுரிஸ், வாஸ்குலர் இன்ஜுரிஸ், அப்புறம் கம்பார்ட்மெண்ட் சொல்கிறோம், இது மூணுமே எமர்ஜென்சி. அப்புறம் இன்னொன்று வந்து பாலிட்ராமான்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அது எப்படின்னா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ். இப்போ ஒரு ரத்த கசிவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வச்சுக்கலாம், 300 to 500 ml பிளட் லாஸ் இருக்கும். இதே மாதிரி மல்டிபிள் பிளேசஸில் ஒரு 4 இடத்துல ஃப்ராக்சர் ஆனால் into 500 போட்டோம்னா 4 into 500 2000 ml, நம்ம டோட்டலாகவே நம்மளோட பிளட் வந்து 5 liters. 5 litersல 2 liters வெளியே போயிட்டாலே ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, தலை சுத்த ஆரம்பிக்கும், மயக்கமாக ஆரம்பிச்சிடும். 3 liters பிளட் போச்சுன்னா ஹைப்போடென்ஷன் போயிடுவாங்க, டீகாம்பன்சேட்டட் ஷாக்குன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் காம்பன்சேட்டட் ஷாக்காக இருக்கும், அப்புறம் டீகாம்பன்சேட்டட் ஷாக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பேர் வந்து பிளட் ஹைப்போவலிமிக் ஷாக். இந்த மாதிரி பேஷண்ட் ஷாக்ல இருப்பாங்க, அப்போ பிளட்டை ரிவைவ் பண்ணிட்டு ஃபர்தர் பிளட் லாஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரிஸ் உடனே எதாவது ப்ரையாரிட்டி இருக்கோ, ஓப்பன் ஃப்ராக்சர்னா ஓப்பன் இன்ஜுரிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணணும், டிபிரேட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் எங்கெங்க ப்ளீட் ஆகுதோ அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும், அது பேர் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி பாலிட்ராமா கேசஸில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிளட் லாஸ் ஸ்டாப் பண்ணணும், அவங்களோட ஜென்ரல் வைட்டல்ஸை ஸ்டேபிள் ஆகணும், ஹார்ட் வைட்டல்ஸாக இருக்கணும் சேஃப் பண்ணிட்டு அப்புறம் ஃபிக்சேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சிம்பிள் ஃப்ராக்சர் வேற, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர், ஓப்பன் இன்ஜுரி, பாலிட்ராமா வித் கம்பார்ட்மெண்ட் சின்ட்ரோம், வாஸ்குலர் இன்ஜுரி, நர்வ் இன்ஜுரிலாம் வரும்போது ரொம்ப மெட்டிகுலஸாக ஹேண்டில் பண்ணணும். ஈவன் ரத்த குழாய் கட் ஆகுது இல்லையா, அதில் கூட வாஸ்குலர் இன்ஜுரியில் வார்ம் இஸ்கீமிங் டைம் சொல்லுவோம். இந்த ரத்த குழாய் கட் ஆகி அந்த காலோ கையோ துண்டான பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து வார்ம் இஸ்கீமிங் டைம், 6 to 8 hours தான் சர்வைவ் ஆகும். அதுக்குள்ளே அந்த ரத்த குழாயை கனெக்ட் பண்ணலைன்னா அந்த இதாயிரும், டெட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் காலில் கையோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை போகலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி வாஸ்குலர் இன்ஜுரி உடனே ரெக்கனைஸ் பண்ணணும். இது வந்தோடனே ஃப்ராக்சர் வந்தோடனே உடனே எக்ஸ்ரே பார்த்துட்டு ஃப்ராக்சர் மட்டும் இருக்குன்னு பார்க்க மாட்டோம், அந்த ஃப்ராக்சர்னால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் ஃப்ராக்சர் என்ன செய்யணும் பார்ப்போம். ரத்த குழாயெல்லாம் சில டைம்ல பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணாம விட்டுருவாங்க, டக்குனு வந்து ஃப்ராக்சர் பார்த்துட்டு உடம்பு முடிஞ்சிருக்கு சரி பண்ணலாம்னு நினச்சிக்கோம். ரத்த குழாயை பார்க்க விட்டதுனால கால் உடனே அது இஸ்கீமியா போய் அந்த டிஷ்யூவை டெட் ஆகி ஆஃப்டர் 8 hoursக்கு அப்புறம் ரத்த குழாய் கட் ஆகி டிஷ்யூ எல்லாம் பாதிச்சக்கப்புறம் திருப்பி ரத்த குழாயை கனெக்ட் பண்ணோம்னா அந்த சதைகள் இருக்க தசைகள்லயே வந்து டாக்ஸின்ஸா மாறி கிட்னி ஃபெயிலியர் போய் லைஃப் த்ரெட்னிங் ஆகி. ஸோ ஒன்ஸ் த லிம்ப் இஸ் டெட், அதுக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா அது உடனே எடுத்துறது நல்லது. ஸோ அதனால 8 hoursக்குள்ள உடனே அவங்க வந்துடணும், சர்ஜரி ஆன் டைம்ல பண்ணிடணும். ஏ ஃப்ராக்சர் ஆனோடனே உடனே போய் பெஸ்ட் ஃபெசிலிட்டியில பக்கத்தில் போய் கம்ப்ளீட்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ராக்சர் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணும்.
1: ஒரு விபத்து ஏற்படும், இந்த விபத்தினால ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு இல்ல எலும்பு முறிவா இருந்தாலும் அதுக்கு வந்து இமீடியட்டா சர்ஜரி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படிங்கற பத்தி நிறைய தகவல்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள்.
1: இப்ப வந்து நீங்க இந்த விபத்து காலங்களில் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகள் சொல்லிருந்தீங்க, அதுல வந்து பாத்தோம்னா நரம்பும் ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கும், எலும்பும் ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கும். சரியான நேரத்துல வந்து அந்த எலும்பும் அந்த நரம்பும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விபத்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஃபிராக்சர்ஸ் ஏற்படலாம், கையில எலும்பு முறிவு ஏற்படலாம், காலில் எலும்பு முறிவு ஏற்படலாம், இல்ல சம்டைம்ஸ் தலையில கூட அடிபடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சோ அவங்களை வந்து எப்படி நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க, எப்படி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நீங்க ஆரம்பிப்பீங்க?
2: ஆக்சுவலா வந்து ரோட் ஆக்சிடென்ட் டொமஸ்டிக் ஃபால் ஆக்சிடென்ட் வந்து டொமஸ்டிக் ஃபால் சொல்லுவோம். வீட்டுக்குள்ள விழுகிறப்ப வந்து மேஜர் இன்ஜுரிஸ் இருக்காது, அது வந்து ட்ரிவியல் இன்ஜுரியா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் ரோட் ஆக்சிடென்ட் ரோட் ஆக்சிடென்ட்ல தான் வந்து எனி திங் இஸ் பாசிபிள். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு வயலண்ட் இன்ஜுரி இருக்குன்னு பார்ப்போம். அந்த வயலன்ஸ் ஒரு டூ வீலர்ல இருந்து செல்ஃப் ஃபால் ஸ்லோவா போயிட்டு போது கீழே விழுகிறாரு, வண்டி வேகமா போய் விழுகிறாரு, ஆப்போசிட்ல வண்டி அடிக்குது, ஒரு மேஜர் ஹைவேஸ்ல வந்து ஒரு பெரிய பஸ் லாரியோ ஒரு டூ வீலர் அடிச்சிருது, இல்ல பஸ்ஸுக்கு பஸ் அந்த மாதிரி இம்பாக்ட். எவ்வளவு வயலண்ட் இன்ஜுரி, லோ வயலண்ட் இன்ஜுரி, ஹை வயலண்ட் இன்ஜுரி, அந்த இம்பாக்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். சோ ஹை வயலண்ட் இன்ஜுரினா ஃபுல் பாடி ஸ்கிரீனிங் பண்ணிடுவோம். வந்தோடனே ஒரு இடத்துல ஃபிராக்சர் இருந்தா கூட ஃபுல் பாடி ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணுவோம், அதுக்கு பேர் ட்ரையாஜ்னு சொல்லுவோம். இமீடியட்டா பார்த்து எங்கெங்க இன்ஜுரி ஆயிருக்கு, வைட்டல் ஆர்கன்ஸ் ஹார்ட் லங்கு பிரெயின் அப்டமினல் ஆர்கன்ஸ் நல்லா இருக்கான்னு பாத்துருவோம். அப்புறம் வைட்டல்ஸ் எல்லாமே பிபி பல்ஸ் ஹார்ட் ரேட் கான்சியஸ் சென்சோரியம் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துருவோம். அப்புறம் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான் பார்த்துட்டு அப்புறம் கைகால அசஸ் ஒரு ஜென்ரல் சர்வேலேயே வந்து எங்கெங்க இன்ஜுரி ஆயிருக்குன்னு பாத்துருவோம். இப்போ பார்த்து முடிச்சோடனே இதுல எது ப்ரையாரிட்டி எதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும்னு, ஃபர்ஸ்ட் ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா சிடி பிரெயின் எடுத்துட்டு அதுல ரத்த கசிவா வீக்கமானு பார்த்துட்டு உடனே அதை சரி பண்ணணும். ஒரு மைனர் 90% ஆஃப் த டைம் வந்து இன்ஜெக்ஷன்லேயே அது சரி பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ள வீக்கத்தை கம்மியாக இருக்கும், ரத்த கசியை ஸ்டாப் பண்ணுறக்கும், மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டு பிரெயினை சரி பண்ணும். இல்லை வைட்டல் ஆர்கன்ஸ் லங்கில் குத்திருக்கு, இல்லை வயிற்றில் ஒரு ஆர்கன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை அப்டமன் இன்ஜுரியும் செஸ்ட் இன்ஜுரியும் பார்ப்போம். ஸோ ஹெட்டு நெக்கு செஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் லிம்ப் இன்ஜுரிஸ். லிம்ப் இன்ஜுரிஸில் ஓப்பன் இன்ஜுரி எது வந்து வெளியில் வந்திருக்கு அதை ஃபர்ஸ்ட்டு உள்ள ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 6 hoursக்குள்ளே அதை க்ளீன் பண்ணணும், உள்ளே இருக்க டிப்ரேட் பண்ணணும், அந்த கண்டாமினேஷன் எடுத்துட்டு அதை ரீபோஷன் பண்ணி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், சதைகளெல்லாம் ரீபோஷன் பண்ணிடுவோம். அடுத்து வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், வாஸ்குலர் இன்ஜுரி, நர்வ் இன்ஜுரி இருந்துச்சு. நர்வ் இன்ஜுரினா என்னன்னா அந்த எலும்பு போய் கட்டாயி, எலும்பு கட்டானோடனே கத்தி மாதிரி ஆயிரும், ஷார்ப்பாக இருக்கும், நாங்களே ஆப்ரேஷன் போது தொட்டா கூட கையில் அறுத்துறோம், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அப்போ என்னன்னா அந்த எலும்பு வந்து திருப்பி ரீபோஷன் பண்ணி நர்வில் குத்தாமல் பார்த்துக்கணும், ஃபர்தர் டேமேஜ் ஆகக்கூடாது. ஏற்கனவே அடிபடும்போது குத்திருச்சு, திருப்பி திருப்பி நேர்வில் டேமேஜ் ஆகாமல் உடனே ரீபோஷன் பண்ணிடுவோம். அடுத்து வாஸ்குலர் இன்ஜுரி சொன்னேன், வாஸ்குலர் இன்ஜுரி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு

0: வைட்டல் ஆர்கன்ஸ், லைஃப் சேவிங். அதை வந்து ஏபிசின்னு பிரிப்போம். ஏர்வே, ஃபஸ்ட்டு மூச்சு நல்லா விடுறாரா, பி பிரீத்திங் சொல்லுவோம், சினா சர்க்குலேஷன். சர்க்குலேஷனுங்கிறது நம்ம பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கா. ஏபிசி லைஃப் சேவ் பண்ணிடுவோம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு சர்வே எடுக்கிறோம், ட்ராமா சர்வே. அதில் வந்து எந்தெந்த இன்ஜுரிஸ் இருக்குன்னு பார்த்துறோம். அதில் எது ப்ரையாரிட்டின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட் அண்ட் நெக் செஸ்ட், ஹெட்டு ஹெட் அண்ட் நெக்கு செஸ்ட்டு அப்டமன், இதில் இருக்கக்கூடிய இன்ஜுரிஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணுறோம். அப்புறம் ஃப்ராக்சர்ஸ், ஃப்ராக்சரில் வந்து எது மேஜர் ஃப்ராக்சர், எது ஓப்பன் ஃப்ராக்சர், எது காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர், எது வித் காம்ப்ளிகேஷன்ஸ், நர்வ் இன்ஜுரி வெசல் இன்ஜுரி இருக்கோ அதை பார்த்துறோம். எல்லாமே க்ளோஸ்ட் ஃப்ராக்சர் அப்படின்னா உடனே வந்து பாலிட்ராமா பேஷண்ட்ஸை பொறுத்தல எல்லாமே லைஃப் சேவ்டு, எல்லா ஆர்கன்ஸும் நல்லாயிருக்கு, உயிருக்கு எந்த ஆபத்தம் இல்லைன்னா அடுத்து போனை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி மோர் தென் டூ பிளேசஸில் ஃப்ராக்சர்னா பாலிட்ராமான்னு சொல்லுவோம். அந்த எலும்பு எல்லாத்தையுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை கைகால அசைக்க வச்சு மொபிலிட்டி கொண்டு வந்து எந்திரிச்சு உட்கார வச்சு காலை அசைக்க வச்சு நடக்க வைக்கிறது, கையை தூக்க வைக்கிறது, காலை தூக்க வைக்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொபிலைசேஷன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா பெட் இடனா இருந்து எல்லா ஃப்ராக்சரும் அப்படி இம்மொபிலைஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா சர்க்குலேஷன் ஸ்லோ ஆகும்போது அங்கங்கே ரத்தம் உறைய ஆரம்பிச்சிடும். இப்போ காலில் வந்து டிவிடின்னு சொல்லுவோம், டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லி. அது என்னன்னா கால் வந்து கால் ஃப்ராக்சர் ஆகி இம்மொபிலைஸ் பண்ணிடும். அப்போ வந்து காஃப் மசில், காலில் இருக்கக்கூடிய காஃப் மசில் வந்து பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்லுவோம். நம்ம நேர நிற்கும் போது ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட் கீழே வருது, காலில் இருந்து அந்த மசில் பம்ப் பண்ணி திருப்பி ஹார்ட்டுக்கு போகும், அது பேர் பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு அந்த காஃப் மசிலுக்கு. அப்போ உள்ள வந்து டீப் வெயின்ஸ் இருக்கும், அந்த வெயின் வழியாக தான் பிளட் பம்ப் ஆகி மேலே போகும். அந்த பிளட் ஸ்லோ ஆகிறதுனால ரத்தம் உறைஞ்சு அங்கே நின்றும், அதுக்கு பேர் டீப் வெயின் த்ராம்போசிஸ், டிவிடி. அது என்ன ரிஸ்க்னா அந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் வந்து அப்படியே மைக்ரேட் ஆகி நுரையீரலில் போய் அடைச்சிடும், அது பேர் பல்மனரி எம்பாலிசம் சொல்லுவோம், ஹார்ட்டில் போய் அடைச்சிடும். அதுக்காக என்ன செய்யணும், அந்த டிவிடி ப்ரிவென்ஷன் இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஏர்லியர் ஃபிக்சேஷன் பண்ணோம்னா அந்த மாதிரி டிவிடி வராது, டிவிடி வரதான் மானிட்டர் பண்ணிக்குவோம். அப்புறம் ஃபேட், எலும்பு உடையது இல்லையா, எலும்பு வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது எலும்பு உடையும், எலும்பில் எலும்பு மஜ்ஜை இருக்கும், அந்த மஜ்ஜை வந்து ஃபேட் குளோபில்ஸ் வந்து சர்க்குலேஷனில் போய் அது போய் லங்கில் போய் லாக் ஆகி அதனால வந்து ஃபேட் எம்பாலிசம் சொல்லுவோம், ஃபேட் எம்பாலிசம். அந்த கொழுப்புகள் போய் அடைச்சி அதனால வந்து லங் பாதிச்சு சேச்சுரேஷன் கம்மியாகும், அது பேர் ஃபேட் எம்பாலிசம். ஃபேட் எம்பாலிசம், அடுத்து பல்மர் எம்பாலிசம், டிவிடி, வேறு ஏதாவது செப்சிஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வருதான்னு ரொம்ப பார்த்தோம். ஸோ பால்ட்ராமா பேஷண்ட்டை பொறுத்தவரை நல்ல செட்டப், இங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இதை மேனேஜ் பண்ணுறது, ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கிரிட்டிக்கல் கேர் பார்க்கக்கூடிய அனஸ்தீசியா டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஹெட் இன்ஜுரி நியூரோ சர்ஜன் பார்ப்பாரு, கார்டியோ சர்ஜன் செஸ்ட் பார்ப்பார், அப்டமனுக்கு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் பார்ப்பாங்க. நாங்கள் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் வந்து ஃபுல் ஃப்ராக்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அட் அ டைம் எல்லா சர்ஜன்ஸ் பார்த்து எல்லா ஸ்கேன் எடுத்து ஃபுல் பாடி ஸ்கேன் எடுத்து எல்லா எக்ஸ்ரே எடுத்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டேட்டட் ஹாஸ்பிட்டல், நம்மது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ட்ராமா சென்டர் பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், எல்லா வகையான இன்ஜுரிஸும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ரொம்ப 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்தோடனே எல்லா டக் டக் டக் டக்னு பண்ணிடுவாங்க. அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஹெட் இன்ஜுரியை நியூரோ சர்ஜன் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா பார்ப்பாரு, ரொம்ப மெட்டிகுலஸாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி லங்கில் நிறைய எல்லாமே பார்க்கணும். ஸோ இது மாதிரி இட்ஸ் அ டீம் ஆஃப் ட்ராமா சர்ஜன்ஸ் வில் ஹேண்டில்.
1: ஒரு விபத்து ஏற்படும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதலுதவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து சர்ஜரிஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில எலும்பு முறிவு ஏற்பட்டா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கும், அதுல முக்கியத்துவம் வாய்ந்த சிகிச்சைகள் என்ன அப்படிங்கிற பத்தி நீங்க நிறைய தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்?
2: ஆலை விபத்து எலும்பு முறிவு பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிராக்சர், ஒரு ஆக்சிடென்ட், இது வந்து நம்ம யதார்த்தமா நடந்துடுறது. இந்த மாதிரி ஒரு சாலை விபத்து நடந்துட்டாலோ, இல்ல கீழே விழுந்து எங்கேயாவது டொமஸ்டிக் ஃபால் ஆயிட்டாலோ, உடனே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸ், ஒரு சீனியர் எக்ஸ்போர்ட் டாக்டர் உடனே போய் பார்த்துடணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அதுக்கான சரியான வைத்தியம். இப்ப வந்து ஒரு எலும்பு வந்து அதை பொருத்தி ஒரிஜினல் பொசிஷன்ல பிக்ஸ் பண்ணி அதை காலோட மூவ்மெண்ட்டை, ஸ்ட்ரென்த்தை பிளஸ் அதோட மூவ்மெண்ட்டை ஃபுல்லாக கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ஏபிள் பர்சன் 100% ஹீஸ் ஃபங்க்ஷனலி ஃபிட், பிசிக்கலி ஃபிட்டுங்கிற, எல்லா எலும்புகளும் எல்லா மூட்டுகளும் சரியான இயக்கத்தில் இருந்தால், ஒரு மூட்டோட அசைவு கம்மி ஆயிடுச்சுன்னா டிசேபிள் பர்சன் சொல்லிடுவோம். ஸோ அது மாதிரி அந்த மூட்டுகளுக்குள்ளே உடையிறத, பர்டிகுலராக மூட்டுக்குள்ளே உடையுது இல்லையா, அந்த ஜங்ஷன் ஆகிற மூட்டுக்குள்ளே உடையிறப்ப அதை ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வரலைன்னா அந்த ஸ்மூத்னஸ் போயிடும், அனாட்டமிக்

0: சைக்கிளாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் அந்த உராய்வு ஏற்படாமல் அந்த மூட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ மூட்டு வந்து நாமளே எல்லா மூட்டுகளுமே 60 வருஷத்துக்கு நல்லா இயங்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேயும் நேச்சுரலாக. ஸோ அந்த மூட்டு வந்து ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் 60 இயர்ஸ் லைஃப் வரும். எஸ்பெஷலி வெயிட் பேரிங் ஜாயின்ஸ் சொல்லக்கூடிய இடுப்பு மூட்டு, முழங்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு, பாத மூட்டுகள், இதெல்லாம் வந்து வெயிட் பேரிங் ஜாயின்ஸ், நம்மளோட வெயிட்டை தாங்கக்கூடிய மூட்டுகள். அந்த மூட்டுகளை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மூட்டுக்குள்ளே ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அதை மெட்டிகுலஸாக அனாட்டமிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணி, அனாட்டமிக்கல்னு சொல்கிறது ஒரிஜினல் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி உடனே அசைக்கிறது ஒன்று. செகண்ட் வந்து ஒரு சாலை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஒரு எல்லா ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். ஸோ அடுத்து காம்ப்ளிகேஷன் சரி பண்ணிட்டு உடனே ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணிடணும். காலதாமதங்கள் பண்ணிடக்கூடாது. அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் பண்ணலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓப்பன் இன்ஜுரி இருக்குது, சின்ன ஓப்பன் இன்ஜுரி தான் இருக்கும், அதை உடனே பார்க்காம டிலே பண்ணிட்டாங்கன்னா அது அந்த இன்ஃபெக்ஷன் சர்ஃபேஸில் மேலாப்பில் இருக்கக்கூடிய கிருமிகள் டஸ்ட்னால உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளே ஸ்ப்ரெட் ஆயிரும். உள்ளே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது, இப்போ ரொம்ப அந்த இன்ஃபெக்ட் ஆன ஏரியா புறமே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஆன் டைம் சர்ஜரி பண்ணிடணும், ஆன் டைம் கிளீன் பண்ணிடணும், ஆன் டைம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும், ஃபுல் மூமெண்ட் வந்துடணும், நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாலை விபத்து ஏற்பட்ட உடனே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, சிம்பிளாக நினச்சிக்குவாங்க. இப்போ ஹெட் இன்ஜுரி ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கான்சியஸாக இருக்க மாதிரி இருக்கும். லியூசிட் இன்டர்வல் சொல்லுவோம், இடிஹெச்ங்கிற ஒரு கண்டிஷனில், எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ், அதில் பார்த்தீங்கன்னா அடிபட்டோடனே வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படி அன்கான்சியஸாக இருப்பாங்க, அப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடுவாங்க. அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அது பேர் லியூசிட் இன்டர்வல். ஒரு இன்டர்வலில் நார்மல் ஆவாங்க, ஃபஸ்ட்டு அன்கான்சியாக இருப்பாங்க, அதுக்கடுத்து அன்கான்சியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ தலையில் அடிபட்டுச்சுன்னா உடனே போய் ஒரு சின்ன இன்ஜுரியோ பெரிய இன்ஜுரியோ நம்ம லைஃப்பில் நம்ம பாடியில், ஸோ அதை உடனே போய் பார்த்துடணும். இதெல்லாம் தாண்டி என்னோட சின்சியர் அட்வைஸ், சாலை விபத்தே வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் சாலையில் போகும்போது அவசரம் இல்லாமல், வேற எந்த டைவர்ஷன் இல்லாமல் ரோடை பார்த்து வண்டி ஓட்டுறதுல கான்சியஸாக ஃபோக்கஸ்டாக போனால் ஆக்சிடென்ட்டே தவிர்த்துடலாம். ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷனும் ரொம்ப முக்கியம். நாங்கள் எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்கோம், அவன் லைஃபே டர்ன் ஆயிரும். என்னதே இருந்தாலுமே ஆக்சிடென்ட் ஆகாமல் ட்ரமட்டைஸ் ஆகாமல் பார்க்குறதான ஒரிஜினாலிட்டி. நம்ம எலும்புகளும் மூட்டுகளும் வந்து கடவுள் அற்புதமாக படைச்சிருக்காரு இயங்குறதுக்கு. இதெல்லாம் பற்றி சொல்ல பல வருஷங்கள் ஆகும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பாடிக்குள்ளே. கடவுளோட அற்புதமான படைப்பு ஹியூமன் பீயிங், அதை வந்து பத்திரமா காயமெல்லாம் பார்த்துக்கிறது, ஒரிஜினலாக பார்த்துக்கிறதும் முக்கியம். ஸோ என்னோட சின்சியர் அட்வைஸ், சாலை விபத்துகள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் அணிஞ்சு போங்க, வண்டியை ஸ்லோவாக போங்க, டேர்னிங்கில் போகும்போது பார்த்து போங்க, அந்த சாலை விதிகளை பின்பற்றுங்க, வேகம் வேண்டாம், ஸ்பீடு போகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் போகும்போது ஃபோக்கஸ்டாக ஃபோனில் பேசிட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு டைவர்ஷன் இல்லாமல் இருக்கணும். ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த அல்கஹால் யூஸ் பண்ணிட்டு போகிறப்ப அவங்களோட கோஆர்டினேஷன் போயிடும். அந்த ரியாக்ஷன் டைம், இப்போ நீ ஒன்று உடனே யாரோ குறுக்க வர்றாங்க உடனே பிரேக் போடணும் இல்லையா, அது ரியாக்ஷன் டைம். நீ ஒரு சின்னது வர்றதை உடனே பிரேக் பண்ணணும், ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும், பிரேக் போட மாட்டாங்க. அதே மாதிரி இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த லைஃப் த்ரெட்னிங் இன்ஜுரிஸ் டூ வீலரில் போகிற பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவாக இருக்கும், ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் ஆக்சிடென்ட், அப்புறம் ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், அப்புறம் அது எதிர்த்து நடந்துருச்சுன்னா அதுக்கு நாங்கள் இருக்கோம், அதை சரி பண்ணுறதுக்கு. தேடி வர்ற எல்லாத்தையும் சொல்கிறது, உங்களை பழைய மாதிரி ஆக்கி ஒரிஜினலாக கொண்டு வர்றதை எங்களோட வேலையை பழைய மாதிரி ஆக்குறது. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட உடனே போய் பார்த்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக கோயம்புத்தூர் வந்து எஸ்பெஷலி வந்து இட்ஸ் அ கிஃப்டட் பிளேஸ், நோன் ஃபார் ஆர்த்தோபெடிக்ஸ் இன் த வேர்ல்டு, ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இருக்க எல்லா சர்ஜன்ஸுமே நல்ல எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அற்புதமாக பியூட்டிஃபுல்லாக அந்த இன்ஜுரியே தெரியாத அளவுக்கு பொருத்தி அது நல்லா போயிடுவாங்க. அந்த போனை பொருத்தி அவங்க நடக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், பழைய மாதிரி நிலைமைக்கு வந்துருவாங்க.
1: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகா தெளிவா பொறுமையா அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப நன்றிகள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும், சரியான உணவு நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது, அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட

0: கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: எனும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவைக்க அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 8 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மூன்று மணி 2 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103. இதில் டீ டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் உங்களோட நான் ஆர்ஜி மஞ்சு. இன்னைக்கு 1950-69 வரைக்கும் வந்த உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்க 04222316312 இல்லைனா 2317046 இந்த நம்பருக்கு அழைச்சி உங்களோட விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். முதல் பாடல் இதோ.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில அவரோட விருப்பப்பால் கேக்கறதுக்கு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், திருப்பூர்ல இருந்து சந்திரன் பேசுறேன்.
1: சந்திரன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாவமணிக்கிலிருந்து காலங்களில் அவள் வருங்க.
1: ஓகே, சூப்பரான பாடல், கேட்டுடலாம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில அடுத்தது யார் லைன்ல காத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நான் மூலத்திலிருந்து ரவி பேசுறேன் மேடம்.
3: ரவி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு இந்த புரட்சி தலைவர் நடிச்ச வேட்டைக்காரன் படத்துல இருந்துங்க,
3: மெதுவா
4: மெதுவா தொடலாமா.
3: ஓகே ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: 3:14 நம்ம கேட்டு இருக்கோம் டீ டைம். மற்றும் ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்டம் குரங்கம்பட்டியில இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வடபகத்தூர்ல இருந்து பழனி டைம் பேசுறேங்க.
3: வடபகத்தூர் இது எங்க இருக்குங்க? இந்த ஏரியால. எந்த ஏரியா இது?
4: சிறுமுக பக்கத்துல.
3: சிறுமுக பக்கத்துல. ஓகேங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: நினைத்தை முடிப்புல இருந்து ஒரு மீது ஒரு சாய்ந்து.
3: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: நம்ம கேட்டுட்டு டீ டைம் நிகழ்ச்சி விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நேயர்கள் யார் காத்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சின்ன தடவம் அறிவுள்ள நஞ்சுந்தவரத்துல இருந்து பழனிசாமி.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: விவசாயிலிருந்து இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை.
0: ஓகே, பாடல் வந்து கேளுங்க.
2: இப்படி

0: சமயத்தை ஆம்பளை பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், வேலைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் இருக்கணும்.

0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: போத்தனூர்ல இருந்து ராணியம்மா பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மன்னிப்பு படத்துல நீ இங்கே.
0: ஓகே, பாடல் வந்து கேளுங்க.

0: 103 என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 3:30. இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகரணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 21.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான்கு மணி 2 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103ல் இது கேம் ஷோக்கான நேரம். கெட் செட் கோ. இந்த நிகழ்ச்சியில உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான மொழி. இந்த மொழியில வந்து அந்த ல ழ ள ந ண ண இதெல்லாம் உச்சரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயங்களை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற நா பிழச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் தான் இன்னைக்கு விளையாட போறோம். நீங்க எனக்கு கால் பண்ணி நான் சொல்ற டங் ட்விஸ்டர்ஸ நீங்க வந்து 3 தடவை அழகா திருப்பி சொன்னீங்கன்னா போதும். கால் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்கே தெரியும், 04222316312 இல்லைனா 2317046. யாரு நம்ம கூட ஃபர்ஸ்ட் டங் ட்விஸ்டர்ஸ் விளையாட வரா அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல கேட்கலாமா?

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: ஓகே, இன்னைக்கு நம்ம டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற கேம் தான் விளையாட போறோம். அதுக்காக ஒரு நேயர் வந்து என்ன கேம் இருந்தா எனங்க நான் விளையாடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருக்காரு. ஸோ அவருக்காக ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப எளிதான ஒன்னா நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன்.
3: மணிகண்டன், நல்லா இருக்கேன். விளையாட்டுக்கு ரெடிங்களா?
4: சொல்லுங்க, முயற்சி பண்ணி
3: பார்த்தேன். மஞ்சள் மிளகாய் மண்டியில், மண்டி மிளகாய் மஞ்சளில்.
4: மஞ்சள் மிளகாய் மண்டியில், மண்டி மிளகாய் மஞ்சளில்.
3: மூணு தடவை சொல்லுங்க.
4: மஞ்சள் மிளகாய் மண்டியில், மண்டி மிளகாய் மஞ்சளில். மஞ்சள் மிளகாய் மண்டியில், மண்டி மிளகாய் மஞ்சள்.
3: ஓகே, சூப்பர். கொஞ்சம் மெதுவா சொல்லிருக்கீங்க, இது கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும். அதுதான் வந்து அழகு.
4: மஞ்சள் மிளகாய் மண்டியில், மண்டி மிளகாய் மஞ்சளில்.
3: ஓகே,
4: மிளகாய் மண்டியில், மண்டி மிளகாய் மஞ்சளில். மஞ்சள் மிளகாய் மண்டியில், மண்டி மிளகாய் மஞ்சள்.
3: ஓகே, சூப்பருங்க, சூப்பருங்க, வெரி குட், சூப்பரா பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, சூப்பர். நம்மளோட முதல் நேயரே வந்து சூப்பரா கலக்கிட்டாங்க. நம்ம ஒரு பாட்டுக்கு அப்புறம் இன்னொரு நேயர்கிட்ட பேசலாம்.

0: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு டங் ட்விஸ்டர்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம கூட டங் ட்விஸ்டர் விளையாடுறதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், திருவானந்தூர் டெய்லர் குழு.
0: ஓகே, என்ன கேம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? டங் ட்விஸ்டர் சொல்லணும். ஓகேங்களா, ரெடிங்களா? மூணு தடவை நீங்க ஃபாஸ்டா சொல்லணும், நான் மெதுவா சொல்லுவேன், நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அதை திருப்பி சொல்லணும். தச்சன் தச்சியிடம் தச்சு வேலை தந்தான், தச்சி தச்சனிடம் தச்சு வேலை தந்தாள்.
1: தச்சன் தச்சியிடம் தச்சு வேலை தந்தான்,
0: தச்சு வேலை தந்தான். ஓகே,
1: தச்சனிடம் தச்சு வேலை தந்தாள்.
0: ஓகே, எனவே முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர் ரொம்ப அழகா நம்ம கேட்ட டங் ட்விஸ்டரா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு இன்னொரு நேயருடன் இணைவோம்.

0: நம்ம இன்னைக்கு கெட் செட் கோல இன்ட்ரெஸ்டிங்கா எல்லா நேயர்களையும் கால் பண்ணி அவங்களுக்கு அவங்க கூட வந்து நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. வாட்ஸ்அப்ல வந்து டங் ட்விஸ்டர் சொல்ல முடியாது, அது வந்து நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து இந்த கேம் வந்து கால் பண்ற நேயர்களுக்காக மட்டும்தான். ஒரு நேயர் லைன்ல காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம்
1: சகோதரிக்கு. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் பழைய ஒரு டங் ட்விஸ்டர் தான், சொல்லுங்க பாக்கலாம். கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு ஈட்ட முட்டை, கட்ட முட்டை கட்ட முட்டை. தப்பு மாத்திட்டீங்க, வரியவே மாத்திட்டீங்க. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை கட்ட முட்டை.
1: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை கட்ட முட்டை.
0: ஓகே.
1: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை கட்ட முட்டை.
0: ஓகே, எப்படியோ சமாளிச்சிட்டீங்க, சூப்பருங்க. ஓகே, இன்னைக்கு நம்மளோட பேசின நேயர் சூப்பராக சமாளிச்சிட்டாங்க. எப்படியோ அவங்களுக்கு வந்து டாங்கிற எழுத்துருங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு பிறகு இன்னொரு நேயர் கூட பேசலாமா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நாலு மணி 30 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம விளையாடிட்டு இருக்கோம் கெட் செட் கோ த கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம தமிழ் நாப்பிழச்சி தமிழ் டங் ட்விஸ்டர்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். நம்மளோட தமிழ் டங் ட்விஸ்டர் விளையாடுறதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: மல்லிகண்டபத்திலிருந்து செல்வராஜ் மந்திரா பேசுறேன்
0: மேடம். ஓகே, ரெடிங்களா? சொல்லட்டுங்களா?
1: ஈஸியா கேளுங்க மேடம்.
0: எல்லாரும் இப்படியே கேட்டா கஷ்டமானதெல்லாம் யார் பண்றது?
1: கஷ்டமா நீங்க சொல்லிருங்க மேடம்.
0: ஓகே. வாழைப்பழம் வழுக்கி விழுந்த வழுக்கை, வழுக்கி விழுந்த வாழைப்பழம் வழுக்கை.
1: வாழைப்பழம் வழுக்கி விழுந்த வழுக்கை, வழுக்கி விழுந்த வாழைப்பழம் வழுக்கை.
0: ரா ரா வச்சு சொல்லுங்க. வாழைப்பழம் வழுக்கி விழுந்த வழுக்கை, வழுக்கி விழுந்த வாழைப்பழம் வழுக்கை. இது வந்து 3 தடவை ஃபாஸ்டா சொல்லுங்க.
1: வாழைப்பழம் வழுக்கை விழுந்த வழுக்கை, வழுக்கை விழுந்த பாழைப்பழம் வழுக்கை. மேடம்
0: பழம் மாறிடுச்சு. ஓகே, வாழைப்பழத்துக்கு பதிலாக வேற ஏதோ பழம் சொல்றீங்க. சரி பரவாயில்ல, இன்னும் 2 தடவை சொல்லிருங்க. வாழைப்பழம் வழுக்கி விழுந்த வழுக்கை, வழுக்கி விழுந்த வாழைப்பழம் வழுக்கை. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி.
1: வாழைப்பழம் வழுக்கி விழுந்த வாழைப்பழம் வழுக்கி விழுந்த
0: வாழை விடுங்க. எப்படியோ நீங்க வாழைப்பழத்தை வழுக்கி விட வைக்கிறீங்க. ஓகே, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஓகே, அவங்க நல்லா ட்ரை பண்ணாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு வாழைப்பழம் வந்து வழுக்கி விட்டுருச்சு. ஸோ நம்ம அடுத்த பாட்டை கேட்டுட்டு இன்னொரு நேயர்கிட்ட பேசலாம்.

4:42, கெட் செட் கோ நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். ரெண்டு நேயர்கள் வந்து லைன்ல வந்துட்டு லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கால் எடுக்கிறதுக்குள்ள அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. திருப்பி முயற்சி பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் ஈஸியான டங் ட்விஸ்டரே நம்ம விளையாடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு பாடல் கேட்டுட்டு அதுக்குள்ள நேயர்கள் யாராவது வரங்களான்னு பார்க்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 4:48 ஒரு லைன் கட்சி ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் சகோதரி.
0: மாலை வணக்கம். விளையாடலாங்களா?
1: விளையாடலாமா. கணேஷ் சிறுமையிலிருந்து கூப்பிட்டுருக்கிறோமா.
0: ஓகேங்க. திண்ணையில் தின்ற திணை மாவை தின்ற திண்ணையில் திணைமா இருந்தது. திண்ணையில் தின்ற திணை மாவை தின்ற திண்ணையில் திணைமா இருந்தது.
1: தின்ற திணை மாவு திண்ணையில் திணைமா இருந்தது.
0: தப்பு. திண்ணையில் தின்ற திணை மாவை தின்ற திண்ணையில் திணைமா இருந்தது.
1: திண்ணையில் தின்ற திணை மாவு திண்ணையில் திணைமா இருந்தது.
0: தின்ற திண்ணையில் திணைமா இருந்தது.
1: திணைமா இருந்தது.
0: வெறும் திண்ணையில் இல்ல, தின்ற திண்ணையில் திணைமா இருந்தது. ஓகே ஓகே, எப்படியோ ஒப்பேத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வார்த்தையை ரெண்டு வார்த்தையை முழுங்கிட்டு நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, முயற்சி பண்ணாரு. வாழ்த்துக்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கெட் செட் கோ த கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம கேம் ஷோல தமிழ்ல இருக்க டங் ட்விஸ்டர்ஸ் நா பிறட்சி, அது வந்து நிறைய நேயர்கள் நம்மளோட பங்கெடுத்துக்கிட்டு அழகா அதை முயற்சி பண்ணி சொல்லி பார்த்தாங்க. கலந்துகிட்ட எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களோட நான் உங்களோட மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின்

0: சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். தவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்திய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவின் நிறைவு பகுதி.
3: நேயர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷியாம் கிருஷ்ணா. பாரதியார் யூனிவர்சிட்டியில் மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் பிஓ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். சார், ஒரு க்வெஸ்சன் வந்து, நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டை வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு எனி சோஷியல் மீடியாவை ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்காகவும் மற்ற என்டர்டெயின்மெண்ட்காகவும் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு, இப்போ லிங்க்டின் தனியாக இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் மற்ற எல்லாத்துலேயும் ஒரு ஜாப் ரிலேட்டடாவோ இல்லைன்னா கரியர் ரிலேட்டடாவோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டிப் மாதிரி.
4: இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா நல்லதும் பண்ணுதில்ல சார் அப்படின்னு கேட்கலாம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்கிறது பொறுத்து. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் ஆனா யூ ஆர் ஆடிங் வேல்யூ, தட் இஸ் குட், ஐ வில் என்கரேஜ் தட். பட் நீங்கள் கண்டென்ட் கன்சியூமர் ஆனா யூ ஆர் கோயிங் டவுன். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க ரெண்டு சைடும் இருக்காங்க. தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும், அதுலேயும் ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே, மற்றவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து. நீங்கள் கன்சியூமராக மட்டும் இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் அறிவில் நீங்கள் கம்மியாகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த சோஷியல் மீடியாவை வந்து எப்படி நிறையா விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நமக்கெல்லாம் தெரியும். அது மேடம் சொன்ன மாதிரி உண்மை எது அப்படிங்கிற அறியிற அந்த பொறுமை நமக்கு வேணும். த மொமெண்ட் சம்திங் கம்ஸ் இன் சோஷியல் மீடியா, அதை உண்மைன்னு நம்பி அதை அப்படியே நீங்கள் போய் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு செயலை பண்ணக்கூடாது. எது வந்தாலும் அது உண்மையாக இருக்குமா, உங்களோட ஓன் லாஜிக் அப்ளை பண்ணுங்க. சோஷியல் மீடியா நான் முதல்லயே சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் உண்டு செரிக்கப்பட்ட உணவு உங்களுக்கு வழங்கப்படுகிறது, அதை நீங்க வந்து அப்படித்தான் பார்க்கணுமே இல்லையா? அது ஃப்ரெஷ் ஃபுட்னு நினைச்சு அதை நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க வயிறு கட்டு போயிடும் இல்லையா? ஸோ சோஷியல் மீடியால எது வந்தாலும் நம்பாம அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது நீங்க தேடி பார்த்து அதை எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இதை அவாய்ட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா இருக்கும், அதுல இருக்க நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியா இன்னைக்கு, நாங்க இருந்த காலத்துல திரைப்படங்கள்ல சிலது வந்து நல்ல கருத்துக்கள் சொன்ன படங்களும் வந்தது, மற்ற விதமான கெட்ட விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமா வந்தது. ஆனா சரியானது எது என்று பகுத்தாய்ந்து எது நமக்கு தேவையோ எது நமக்கு நன்மை பயக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
5: அதே மாதிரிப்பா சில விஷயத்தை நீங்க என்டர்டைன்மெண்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். அதையே கொண்டாந்து நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலையோ மற்ற விஷயத்திலயோ நுழைக்கவே கூடாது. நான் எந்த குரூப்ல இருக்கிறேன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப சார் சொன்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறேன் இல்லைன்னா ஒரு அபிஷியல் வெப்சைட்ல இருக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா லிங்க்டன் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. லிங்க்டன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலை சார்ந்தோ ஒரு முக்கியமான என்னோட துறை சார்ந்தோ டிஸ்கஷன்ஸ் தான் அதுல மேக்ஸிமம் நடக்குது. அதே மாதிரி மத்தவங்க இண்டஸ்ட்ரியிலயோ ஒரு பாலிடிக்ஸ்லயோ என்ன இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தரவுகள், அதாவது டேட்டாவே எங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி சில அபிஷியல் வெப்சைட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மட்டும் தகவல் வரும். அதுல நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ரீல்ஸ் எல்லாம் வராது. ஆனா எது இந்த மத்த சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்க இல்லைங்களா, அதுல வர தகவல்கள் எல்லாம் ஒரு செடியை காமிச்சு இந்த செடியை சாப்பிடுங்க, இன்னைக்கே நீங்க வெள்ளை ஆயிருவீங்கன்னா அந்த செடியை தூக்கி 10 பேர் ஓடுறீங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம ஒரு ஹியூமனா, நம்ம சோசியல் அனிமல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம இன்னொரோட குழுவோட இருக்கிற ஒரு பாங்கு தான் நம்மளோட வளர்ப்பு முறை காலந்தொட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்காக வந்து

0: எந்த குழுவில் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி திசை திருப்பப்படுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அதே சோசியல் மீடியா தானே உங்களை சொல்லிட்டு இருக்கு, நீங்க ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டு. ஆல்பா பீட்டா கண்ணு எங்க இருக்குது எங்களை மாதிரி இல்லையா? இல்ல கை கால்கள் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நாள் வந்திருக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல. அப்போ உங்களை இப்படி எல்லாம் நாம சொல்லி ஏற்கனவே மாணவர்கள் ரொம்ப துரிதமா இருக்கிறீங்க இந்த காலகட்டத்துலன்னு சொல்றோம். அந்த துரிதம் எந்த அளவுக்கு, அந்த ஃபாஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நன்மை பயக்கும்ங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும். சார் சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹியூமன் மெஷினுக்கு எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுங்கிற அசஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஆறாவது அறிவு நம்ம கிட்ட ஒன்று இருக்குது இல்லையா? அந்த அறிவை யூஸ் பண்ணி நான் எல்லாரும் மாதிரியும் இருக்காம எனக்குன்னு ஒரு விஷயத்த அசஸ் பண்ணி தான் நான் முடிவு எடுக்கிறேன்ற காலகட்டத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை விதமான சோசியல் மீடியா எத்தனை விதமான கெட்ட மக்கள் நம்மளோட வந்தாலும் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. தன்னை தான் அறிதல் அறிவு அக்தன்றி பின்னே தான் அறிதல் பேய் அறிவுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நான் புரிஞ்சுக்கணும், என்ன சுத்தி நடக்கிறது எல்லாமே உண்மையா அப்படிங்கறத நான் கொஞ்சம் ரெண்டு நாள் எடுத்து நிதானமா தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஒருத்தன் உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டக்குன்னு உங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டுறான். ஐயோ அவன் பாஸ் பண்ண ஃபாஸ்ட்டுக்கு நம்மளும் பண்ணணுமே அப்படின்னு பாஸ் பண்ணாம இது நிஜமா இது உண்மையா அப்படிங்கறத அசஸ் பண்ணி அடுத்தவனுக்கு ஃபார்வர்டு பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் லைக்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்குதுன்றதெல்லாம் எந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் உங்ககூட இருக்கிறான்றதை யோசிங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துதான் நீங்க பண்ண வேண்டிய. சோசியல் மீடியால இன்னைக்கு காலகட்டத்துல உங்களை மாதிரி வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஆனா கேஷுவலா இருங்க, அதுல ரொம்ப போய் தன்னை நுகத்திக்கிட்டா தானே நான் உள்ள போயிட்டா தானே அலர்ட்டா இருக்கணும். அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெளியே இருந்தா நான் அலர்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே, ரெகுலர் வேலை நல்லா போகும் இல்ல. ஸோ இதுதான் மேட்ரு.
1: மேம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ இந்த ஏஐ ட்ரிவன் வேர்ல்டில் ஒரு வேலைவாய்ப்பை உண்டாக்கிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கா, இன்ஸ்டிடியூட்ஸ்க்கா, இல்லை வந்து இண்டஸ்ட்ரிக்கா? யார் வந்து இதில் அதிக பொறுப்பு வகிக்கிறாங்க, யார் வந்து ஓரளவுக்கு பொறுப்பு வைக்கிறாங்க?
0: மூணு பேருக்குமே ஈக்குவல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கரிக்குலத்தை நான் ஒழுங்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத உனக்கு ஒரு நல்ல திட்டங்களை பாடத்திட்டங்களை எங்களால சொல்லி கொடுக்க முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் இன்னைக்கு இருக்கிற தேவைக்கு உண்டான பாடங்களையோ, அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா நினைச்சுக்கோங்க, எனக்கு இது மட்டும்தான் வேணும் மேடம், இதை மட்டும் கரிக்குலத்துல வைங்கன்னு நிறைய ஸ்டூடெண்ட்டே கொஞ்சம் கேக்குறீங்க எங்ககிட்ட. பேசிக் இல்லாத இன்னைக்கு இருக்கிற தகவலை மட்டும் கொடுத்தா உங்களால அறிவு பூர்வமா முடிவெடுக்க முடியாது. அதனால பேசிக் கண்டிப்பா படிச்சாகணும். அதே நேரத்தில் இன்னைக்கு காலகட்டங்களில் என்ன தேவையோ அந்த எமர்ஜிங் படிப்புகளையும் கரிக்குலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்றங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட வேலை. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியோட வேலை என்னன்னா, ஐந்தாண்டுகளுக்கு முன்பே நம்ம என்ன மாதிரி தொழில்நுட்பத்தில் வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கொடுக்கணும் நம்மளுக்கு. ஆக்சுவலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2.7-3% தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ், மீதி இருக்கிற 97% வந்து உங்களுக்கு பிரைவேட் ஜாப்ஸ் தான். அப்ப நம்ம யாரோட டிராவல் பண்ணணும், இண்டஸ்ட்ரியோட கனெக்டடா நம்ம டிராவல் பண்ணணும். இந்த ரெண்டு கேப் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த கரிக்குலமும் உங்களுக்கு அந்த கேப் மிக்ஸ் ஆகுது. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இண்டஸ்ட்ரிக்கும் இருக்குது, அவங்களும் என்ன பண்ணனும், 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அதனால தான் என்ன பண்றோம், எல்லா இன்ஸ்டிடியூஷனும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ல இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரோம் இல்ல. ஸோ இண்டஸ்ட்ரீஸுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது எதை சொல்லி மாணவர்களை முன்கூட்டியே தயார் பண்றது அப்படின்னு. அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களில் இப்போ நம்மளோட பிளானிங்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் எனக்கு இன்னைக்கே போட்டுருங்க, 3 ஆண்டு காலத்தில் நான் தயார் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்களே ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வேலை கிரியேட் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டிடியூஷன் கரிக்குலம் கிரியேட் பண்ணிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் சும்மா அப்படியே மேலோட்டமாக படிக்கிறேன் மேம், நுனிப்புள்ள மேயற மாதிரி நான் இருக்கிறேன் மேம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சிரமம் தான். மாணவர்கள் பங்கு அதே ஈக்குவலாவும் இருக்கணும் இங்க, அதுக்கு மேல கூட நீங்க போட்டீங்கன்னா நீங்க தான் சக்சஸ் ஆக போறீங்க. அதனால கண்டிப்பா இந்த மூணு பேருக்கும் பொறுப்பு இருக்கு. பாடத்திட்டங்கள் அமைக்கிறது முதல்ல இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுல இருந்து மாணவர்கள் படிக்கிற வரைக்கும் இந்த மூணு பேருக்குமே ஈக்குவல் பொறுப்பு இருக்கு.
1: என்னோட லாஸ்ட் க்வெஸ்சன் மேம், இப்போ இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டுல வந்து தேசப்பற்று தொழில் லட்சியம் ரெண்டுத்தையும் வந்து ஒட்டுக்கா எடுத்துட்டு போக முடியுமா?
2: கண்டிப்பா முடியும்,
0: 100%.
2: ஏன்னா தேசப்பற்று அப்படிங்கிறது எல்லாரும் குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அதையும் இதையும் கொண்டு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த ஈடுபாடு இருக்கணும். யூனிஃபார்ம் போட்டு பார்டர்ல போனாதான் நாட்டு சேவைன்னு கிடையாது. மேடம் சொன்ன மாதிரி டீச்சிங்லயும் நாட்டு சேவை தான், மற்ற எந்த விதமான தொழிலா இருந்தாலும் விவசாயமா இருந்தாலும் நம்ம பண்றதை நம்ம சின்சியரா பண்ணா அது நாட்டுக்கு தானே நல்லது. நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும்.
0: நாட்டுப்பற்றுங்கிறது ஒரு ஒரு குடிமகனோட முதல் வேலை பாது. ஆமா, என்ன எனக்கு பிடிக்கலன்னு நான் எனக்கே சொன்னா ஒத்துப்பீங்களா யாராவது? அப்ப நாங்கிறது யாரு? என் நாடு தான். என் நாடும் நானும் வெவ்வேற கிடையாது. நாட்டுப்பற்று இல்லாத ஒரு மனிதர்களால கண்டிப்பா வந்து மிகப்பெரிய சவால்களையோ மிகப்பெரிய வேலைகளையோ செய்து முடிக்க முடியாது. கண்டிப்பா நாட்டுப்பற்று நீ தனியா தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ஊர்ல ஒரு குப்பை கிடக்குதா, தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு போறேன்.

0: ஊர் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். யாராவது தண்ணி கேட்கறாங்களா, எங்கிட்ட பாட்டில் இருக்குதுங்க இந்தாங்கன்னு தண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நம்ம சமூகத்தோட சேர்ந்த செயல்பாடுகள் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கெல்லாம் சமூக பொறுப்புகளோட வளரக்கூடிய காலகட்டம் உண்டு. மேம் உங்களுக்கெல்லாம் இருந்துச்சா அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக நாங்கள்லாம் படிக்கும்போது நிறைய அதை பற்றி சொல்லி கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சமூக பொறுப்புகள் வந்து ஒரு அடிப்படை பேசிக்காக எப்படி சாப்பாடு துணிமணிகள் வீடு நமக்கு தேவையோ அதே தேவை நாட்டுப்பற்று எல்லாருக்கும்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார்.

0: நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, ஏன் நம்ம ஒரு தொழில் முனைவாரா ஆகணுங்கிற எண்ணங்களே மாணவர்களுக்கு வரல? ஏப்பா, நீங்க சின்ன சின்ன தொழில் செஞ்சு அன்னன்னைக்கு உண்டான வருமானம் கூட, இன்னைக்கு ரீசெண்டா நான் ஒரு பேப்பர்ல படிச்சேன், நேத்து ஒரு ஐடி துறையில ரிசைன்மெண்ட், ஒரு அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு படிச்சேன். சரியா, மாணவர்கள் வந்து இப்போ இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு வளரும் கண்ட்ரில வந்து, அதே மாதிரி மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற கண்ட்ரில, அதே ஈக்குவலான தொழில் முனைவோர்களும் இருக்கணும் இல்ல? நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு ரிஸ்க் எடுக்க நம்ம தயாரா இல்ல? என்ன ரிஸ்க் எடுக்க போறீங்க? ஒரு எல்லாம் 10 கோடி போட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் பிசினஸ்ன்னு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, கொரோனா டைம்ல நம்ம யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல படிச்ச மாணவர் என்ன பண்றாரு அன்னைக்கு? அப்ப கொரோனா காலத்துல எந்த வியாபாரமும் நம்மளுக்கு நடக்கல, பயமா இருக்கு வெளியே போறதுக்கு. அவர் என்ன பண்ணாரு, பொள்ளாச்சி பக்கத்தால இருக்கிற ஒரு 4-5 ஏக்கர் தென்னை மரம் உள்ள தோப்புல போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு, யாரெல்லாம் அப்ப நிறைய இளநீ குடிச்சாங்க இல்லையா இந்த கொரோனா கொஞ்சம் குறையறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் போய் வீட்டுல வந்து அந்த காம்பவுண்ட் செவத்து மேல வச்சுட்டு வந்துருவார். அது அவங்க பணம், அப்பதான் அந்த ஜிபே எல்லாம் ஆரம்பிக்குது நம்மளுக்கு, அப்பதான் ஆன்லைன் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு கொரோனா டைம்ல. அதுக்கு என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அந்த விவசாயி கிட்ட கொடுக்குறாரு. காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிக்குது. நோ இன்வெஸ்ட்மெண்ட். அங்க அந்த ஸ்டூடெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, பக்கத்துல தோட்டத்துல எங்களுக்கு 100 காய் இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்குது, 100 காய் கொடுங்கன்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. 100 பேரும் பே பண்ணும் போது இவருக்கு உண்டான லாபத்தை எடுத்துட்டு மீதி அந்த பேசின பார்ல இவரு கொடுக்குறாரு விவசாயிக்கு. இன்னைக்கு அந்த தம்பி நியர்லி ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல எள்ளி வியாபாரம் பண்றாரு. அதுக்கு பொள்ளாச்சி தான் சோர்ஸ், வித்தவுட் சிங்கிள் பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம. ஏன் நம்ம வேலை வாய்ப்பையே நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்? ஏன் நம்ம தொழில் முனைவாரா ஆகக்கூடாது? சின்ன சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அது 4 நாள் பொறுத்து உங்களுக்கு சக்சஸா ஃபெயிலியரா இருக்குன்னா அதுக்கடுத்த பிசினஸ் ஆரம்பிங்க. இதுக்காக தமிழ்நாடுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மேக் இன் இந்தியால இருந்து உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, நிறைய பேங்க் லோன் கொடுக்குது, செக்யூரிட்டி இல்லாதவே. அதனால வந்து இந்த வேலை வாய்ப்பை மட்டுமே டிபெண்ட் பண்ணாத தொழில் முனைவோர்களை ஆனீங்கன்னா நீங்க 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதனால இந்தியால வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் கிடைக்கிறது இல்ல. பிளம்பிங் எல்லாம் நினைக்கிறீங்க, நான் படிச்ச படிப்புல மட்டும்தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. படிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி, உங்களுக்கு பேசிக் நாலேஜை கொடுத்து சொசைட்டியோட அவேர்னஸ் கொடுக்கறதான் படிப்பு. ஆனா வேலை எத்திக்கலாம் எதா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு ஒரு வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, பைப்பு உடஞ்சு போச்சுன்னா ஒரு பிளம்பர் நம்மளுக்கு 4 நாளைக்கு பொறுத்துதான் கிடைக்கிறார். அந்த பிளம்பிங் எலக்ட்ரிஷியன் எல்லாமே நம்மளுக்கு வந்து தட்டுப்பாடா இருக்குது. ஏன் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது? இன்னைக்கு அதனோட சேலரி என்ன தெரியுங்களா, ஒரு நாளைக்கு 1000-2500, 1000-1500 வரைக்கும் வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 30 நாளைக்கு உங்களோட சம்பளம் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப நான் படிச்ச படிப்பிலே தான் வேலைக்கு போவேங்கிறது, ஒரு சில டெக்னிக்கலுக்கு அந்த வேலை தேவைப்படும். படிக்கிற படிப்பு வந்து என்னோட சொசைட்டியோட நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிஞ்சிக்கிறதுக்கும் உண்டானது. ஆனா எனக்கு அதை விட ஆப்போசிட்ல ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னா அந்த வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை மக்களுக்கு நல்லதா இருக்குதா, தொழில்முறை ரீதியா எத்திக்கலா இருக்குதா, இந்த வேலை எனக்கு மட்டும் பெனிஃபிட்டா இருக்குதுன்னு பத்தாம சொசைட்டிக்கு நல்லன கொடுக்குதா அப்படிங்கறத பார்த்து செஞ்சீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புங்கிற பிரச்சனையே நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்ல, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு கம்மி தம்பி, வெரி பர்சன்டேஜ் இஸ் வெரி வெரி லோ. நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒரு 20-25% தொழில் முனைவர் ஆகலாம், ஆனா அந்த பர்சன்டேஜ் நம்ம ரீச்சே ஆகலையே. அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ மெடிசனை நோக்கி ஓடுறமே, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் பேஷண்டா இருப்பா? அதை அங்க நம்ம யோசிக்கிறதே இல்லையே, இல்லையா? இந்தியாவோட ஸ்கில் ரிப்போர்ட், இந்தியாவோட லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்னு இருக்கும், அதுல சர்ச் பண்ணி பாருங்க எத்தனை பர்சன்டேஜ் நம்ம தொழில் முனைவரா இருக்கிறோம் தெரியும். நீங்க எல்லாமே பெரிய பிசினஸா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். மக்களுக்கு எது பிரச்சனையை கொடுக்குதோ அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை சால்வ் பண்றதானே உங்களோட பிசினஸ். யாராவது காலங்காத்தால 2 பச்சை மிளகாய் கொத்தமல்லி வாங்கிட்டு கொடுத்தா என் சமையல் முடியும்னு நினைச்சேன், இன்னைக்கு அதை ஸ்விக்கி பண்றாங்கல்ல, இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸும் பிசினஸ் தான், அதனால அந்த மாதிரி பண்ணணும்.
1: சார், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரியரை சூஸ் பண்றாங்க சார். இப்படி அவங்க என்ன கரியர் சூஸ் பண்ணாலும் ராணுவ தலைமைத்துவத்துல இருந்து அவங்க கத்துக்க வேண்டிய பாடங்கள் சார்.
2: ராணுவத்திலிருந்து மாணவர்கள் கத்துக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னா டிசிப்ளின் ஒண்ணு, நேரம் தவறாமை, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இந்த மூணையும் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லுவேன்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.

0: சார், என் பேர் கோகுல். நான் வந்துட்டு பாஜக யூனிவர்சிட்டியில் மல்டிமீடியா அனிமேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்ன டவுட்னா, இந்தியா வயசுலையும் சரி தமிழ்நாட்டு வயசுலையும் சரிங்க மேம், யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும்போது ஃபியூச்சரில் வந்து டிகிரிக்கு வேல்யூ அதிகமாக, ஸ்கில்ஸ்க்கு வேல்யூ அதிகமாக?
1: இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை.

0: Myself Navina from Bharathiyar University in the Department of Extension Career Guidance. I have two questions. First, ma'am, ஒரு கெரியர் சூஸ் பண்றப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்னங்க மேம்?
1: கெரியரை சூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்டா திங்க் பண்றதில்ல. எனக்கு வேணும் என்ன வேணுங்கிறத நான் தானே திங்க் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு என்ன திறமை இருக்குதுன்றது எனக்கு தான் தெரியும். எங்கள் வீட்டில் வேணால் சொல்லுவாங்க விமலா எல்லாத்தையும் சாதிச்சிடன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரியும் நான் எதை சாதிப்பேன் எதை சாதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு என்ன திறன்கள் இருக்குது, எதை படிக்க முடியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி மாணவர்களா வந்து துறையை தேர்ந்தெடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. நிறைய மாணவர்கள் எப்படி தெரியுமாமா வராங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் சரி, புது துறைகளை மாணவர்களுக்கு வந்து ஒரு தெளிவே தெரியறதே இல்ல. புது துறைகளை உண்டான வாய்ப்புகள் நீங்க எப்ப தெரியுமா போறீங்க? நீ ஃபர்ஸ்ட் பேட்சா உள்ள வர பயப்படுறீங்க. இந்த ஒரு புது துறையை ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எம்ஏ கெரியர் கைடன்ஸ் ஒரு படிப்பு பாரதியார் பல்கலைக்கழகத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில எங்கேயும் இல்ல. ஆனா அதாக நான் பெருமைப்படல, எல்லா பல்கலைக்கழகமும் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கணும், ஏன்னா கெரியர் கைடன்ஸ் கொடுக்கணும் ஸ்கூல்ல இருந்துன்னு சொல்லிட்டு. இப்ப இதை வச்சிருக்கிறமே எவ்வளவு மாணவர்கள் வந்து சேர்றாங்க, அவங்களுக்கு இதை பத்தி ஒரு புரிதல் வேணும் இல்ல. சோ நம்மளுக்கு ஒரு தேடுதல் இருக்கணும், அதனோட வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அந்த வேலையை நான் செய்ய தயாரா இருக்கிறேன்னா. நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும், எனக்கு ஃபீல்டில் மக்களோட மக்களாக வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போனா நீங்கள் எந்த மாதிரி துறை

0: எடுத்துக்கணும். இந்த மாதிரி கெரியர் கைடன்ஸ், சோசியாலஜி, சோசியல் ஒர்க்ஸ், சைக்காலஜி, இந்த மாதிரி துறைகளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா மக்களோட மக்களா வேலை செய்வீங்க. உனக்கு எந்த மாதிரி வேலை பிடிக்குது, நாலு வகையான அசஸ்மெண்ட் பண்ணணும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு கெரியரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி. ஒன்னு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் என்ன. ரெண்டாவது உங்களோட மார்க் அதுக்கு சப்போர்ட் பண்ணதா, உங்களோட அகாடமிக் ஸ்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மூணாவது நான் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் செய்ய போறேன், எந்த வேலை செய்ய போறேன் அப்படிங்கிறது. நாலாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் இன்ஃப்ளூன்சஸ், எனக்குன்னு இருக்கிற பேஷன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என் பேஷனையும் வேலையை எப்படி சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, இந்த பேஷன் இது அடிப்படையில் நீங்கள் வந்து கெரியரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதில் மாணவர்கள் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா அவங்க சுயமாக முடிவெடுக்கிறது இல்லை. கேட்டால் எங்களுக்கு அந்த முடிவெடுக்க திறன் இல்லைங்கிறோம், ஆனால் மற்றதில் நம்ம முடிவு எடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரியா, மற்ற விஷயத்தில் நம்ம எதாவது சொன்னால் அது என்னோட தனிப்பட்ட விஷயம்னு சொல்கிறோம், கெரியரை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ண தெரியலன்னு தான் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்த வந்து மாணவர்கள் சரியான முடிவு, தனக்கு பிடித்ததை படிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வரணும்.
1: அண்ட் சார், டிஃபென்ஸில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்குது?
2: டிஃபென்ஸில் முதல் இருந்ததை விட இப்போது மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏறக்குறைய எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் லேடிஸ் வந்துட்டாங்க. நேரடியா சண்டையில ஈடுபடக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெண்களும் சரிநிகர் சமானமாக எல்லா விதமான வேலை வாய்ப்புகளையும் பெறாங்க. நீங்க அது கண்டிப்பா ட்ரை பண்ணணும்.
1: தேங்க்யூ சார்.
0: இந்த மாணவர்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் முகமாக தான் இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி கூட வந்து சாதாரணமா இல்ல. ஆமா, கேள்வி வந்து நான் மாணவர்கள் வந்து கேள்வி கேட்கிற திறனே இல்லைன்னு சத்தம் போடுவேன் கிளாஸ்ல. ஆனா மாணவர்களுக்கு இவ்வளவு கேள்வி திறன் இருக்குது. இன்னைக்கு இவர்கள் கேட்ட கேள்வி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு உண்டான ரிஃப்ளெக்டிவ் கேள்வியா தான் இருக்கும். சோ எங்களுக்கும் சந்தோஷம் மாணவர்களோட இன்னைக்கு உரையாடுறதுல. இன்னைக்கு அதே மாதிரி ஆகாஷவாணி இந்த 90வது ஆண்டுகள்ல FM 103 என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. அதே மாதிரி என்னுடன் உரையாற்றிய கர்னல் அவர்களுக்கு மிக அழகாக உங்களோட கேள்விகளை எதிர்கொண்டாரு. தேங்க்யூ சோ மச்.

ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவின் நிறைவு பகுதியை கேட்டீர்கள்.

அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 61. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதைத் தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம எல்லாரும் சேர்ந்து கேட்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, ஆர்ஜே சாருகேசினி டான்னு கதை சொல்ல வந்தாச்சு. இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. முதல் கதை என்ன கதை, நமக்கு என்ன திருக்குறளை கதை வழியா சொல்ல போகுது அப்படிங்கறத நாம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க, இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க, கதைகள் வழியே திருக்குறள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாங்களா? வழக்கம் போல ஒரு மீனவர் ஒருத்தர் அன்னைக்கு வலைய கடல்ல வீசுறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வலை ரொம்ப கனமாயிருச்சு. வலைய கடற்கரைக்கு இழுத்துட்டு வந்தாரு. ஒரு பெரிய மீன் பாக்குறதுக்கு பொன்னிறத்துல இருந்தது, அது அந்த வலையில மாட்டிக்கிச்சு. அவருக்கா பயங்கர சந்தோஷம். குனிஞ்சு அந்த மீனை எடுக்க முயற்சி பண்றாரு. மீனவா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி அந்த மீன் மனிதர்கள் மாதிரியே பேசுது. திடுக்கிட்டு போன அந்த மீனவர் வலைய விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. மறுபடியும் அந்த மீன் வந்து மீனவர்கிட்ட பேசுது, ஒரு வேண்டுகோள் விடுக்குது. என்ன அப்படின்னா, ஐயா மீனவரே, நான் உண்மையில ஒரு அரச குமாரன். ஒரு சாபத்துக்கு ஆளாகி இந்த மீன் உருவம் எனக்கு வந்துருச்சு. என்ன தயவு செஞ்சு கடல்லயே விட்டுருங்க. என்னால உங்க குடும்பத்துக்கு என்ன நன்மைனாலும் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மீன் கேக்குது. மீனவர் மீனுடைய கோரிக்கைக்கு இணங்கி இந்த அதிசய நிகழ்வை தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு. கிடைச்ச சந்தர்ப்பத்தை இப்படி வீணாக்கிட்டீங்களே. மனிதர்கள் மாதிரி பேசுற மீன் அப்படின்னா அதுக்கு அபார சக்தி இருக்கும். மீனை மறுபடியும் கூப்பிட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மீனவரை விரட்டுனாங்க அவருடைய மனைவி. என்ன வரம் கேக்குறது அப்படின்னு சொல்லி அந்த மீனவர் கேட்க, நாம இப்ப இருக்கிறதா ஒரு ஓட்ட குடிசை வீடு. இந்த குடிசை பெரிய மாளிகையா மாறணும் அப்படின்னு சொல்லி வரம் கேளுங்கன்னு சொல்லி மனைவி சொல்லி அனுப்புறாங்க. மீனவரும் கடலுக்கு போய் ஓ பொன்மீனே அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கறாங்க. கரையோரமா அந்த பொன்மீன் தலைய காட்டி என்ன வேணும் அப்படின்னு கேக்குது. தன்னோட மனைவியுடைய ஆசைய அவரு சொல்றாரு. வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் அங்கிருந்து மறந்துருது. அங்க போய் பார்த்தா ஓல குடிசை மாளிகையா மாறி இருந்தது. ஒரு வரம் கழிஞ்சது. அதுக்கப்புறமா மறுபடியும் மீனவருடைய மனைவி, இந்த மாளிகை பெரிய அரண்மனையாகணும், அங்க நான் அரசியா அமர்ந்திருக்கணும், எனக்கு நிறைய பணியாளர்கள் வேணும் அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஆசையும் நிறைவேறுது. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஆசைப்பட்டு கேப்பாங்களா? கதையில என்ன நடக்குது அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க. சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கதைய நாம கேட்டுட்டு இருந்தோம். ஒரு மீனவருடைய வலையில ஒரு பொன்மீன் மாட்டுது. நான் ஒரு அரசகுமாரன், உங்க குடும்பத்துக்கு நான் என்ன நன்மை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொல்லுது. இத போய் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த மீனவர் சொல்ல, நாம ஓட்ட குடிசை வீட்டுல இருக்கோ, அது வந்து பெரிய மாளிகையா மாறணும்னு சொல்லி வரம் கேளுங்கன்னு சொல்ல, மீனவரும் போய் அந்த பொன்மீன் கிட்ட கேக்குறாங்க. அது நடக்குது. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் மீனவருடைய மனைவி, மாளிகை பெரிய அரண்மனை ஆகணும், அங்க நான் அரசி ஆகணும், நிறைய பணியாளர்கள் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே நடக்குது. அதுக்கப்புறம் கதையில என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டாவதா கேட்ட வரமும் நடந்துருச்சு. போய் பார்த்தா சிம்மாசனத்துல அவங்க மனைவி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அரசியுடைய ரெண்டு பக்கமும் வெண்சாமரம் வீசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தலையில நவமணிகள் இழைத்த தங்க மகுடம் ஒளி வீசுச்சு. அடுத்த நாள் பகல் பொழுதுல மீனவருடைய மனைவி அம்சத்தூளிகா மஞ்சத்துல படுத்திருந்தாங்க. சூரியனுடைய வெப்பம் கடுமையா இருந்துச்சா, அவங்கனால சுகமா படுத்து தூங்கவே முடியல. உடனே என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவனை கூப்பிடுறாங்க. சூரியன் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், இத வரமா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடற்கரைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் போய் வேண்டி கேட்டுக்கிறாரு. மீனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சா. சிரிச்சுட்டு, சரி சரி நீ போய் வீட்டை பாரு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சொல்லிருச்சு. அந்த மீனவரும் வீடு திரும்புறாரு. அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அங்க அரண்மனையும் இல்ல, மாளிகையும் இல்ல. பழைய ஓட்ட குடிசை வாசல்ல மீனவருடைய மனைவி ஏக்கத்தோட நின்றிருந்தாங்க. அத பார்த்த உடனேதான் அந்த மீனவருக்கு புரிஞ்சது, இது பேராசையால வந்த விளைவு அப்படின்னு. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட, பாத்தியா, நீ சின்ன சின்ன ஆசைப்படும் போது அது நடந்துச்சு, ஆனா நீ அந்த குட்டி குட்டி ஆசைய விட்டு பேராசைப்பட்ட, அதனாலதான் நமக்கு இது நடந்துருச்சு, இனிமேல் எதுக்கும் பேராசைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய மனைவியும் தன்னுடைய தவற உணர்ந்துகிட்டாங்க. இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் நிலையாமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய, கூத்தாட்டு அவைக்குளாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. அதாவது பெரிய செல்வம் வந்து சேர்றது எப்படின்னா, கூத்தாடுற இடத்துல கூட்டம் சேர்றது மாதிரி. அந்த செல்வம் நம்மள விட்டு நீங்கி போறது எப்படி அப்படின்னா, கூத்து முடிஞ்சதும் அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு கதை. ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்களாம். அவங்களுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா சொத்த ஆளுக்கு பாதியா பங்கிட்டுக்கிட்டாங்க. அதுல மூத்தவன் பொருட்களை மட்டும் இன்னும் இன்னும் சேர்க்கறதுக்கான வழிகளை மட்டுமே தேடுறான். எந்த வகையான அறச்செயல்களையும் அவன் செய்யல. இளையவன் இதே மாதிரி பொருட்களை பல வழிகள தேடினாலும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அறச்செயல்கள்ல தன்னுடைய காசை செலவிட்டான். இளையவனோட இந்த செயலை பார்த்த மூத்தவன், சோம்பேறிகளுக்கு சோறு போடுறதோட துணிமணிகளை ஏன் எடுத்து கொடுக்கற, அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களும் நம்மள மாதிரி வேலையை தேடிக்கட்டும், இப்போ வீண் செலவு செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா பிற்காலத்துல இன்பமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. இத கேட்ட இளையவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ சொல்றதே வந்து நல்லால, அறம் அப்படின்னு ஒன்னு இருக்கிறத நீ உணரவே இல்ல. அறத்துடைய பயன் வந்து வீணா போகுமா? ஒருத்தனுக்கு அறம் அப்படிங்கறது எல்லா வீடு பேரையும் எல்லா சிறப்பையும் தேடி கொண்டு வந்து கொடுக்கும். அப்படியான அறத்தை விட நமக்கு சிறந்த நன்மை எது கொடுக்கும்? ஒண்ணுமே இல்ல. நீ வந்து நல்ல நல்ல புத்தகங்களை படிச்சு உணராததாலதான் அறத்துடைய சிறப்பு உனக்கு தெரியல. இன்னையிலிருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு வாழு அப்படின்னு சொல்லி இளையவன் திரும்பவும் மறுமொழி சொல்றாரு. இதை கேட்ட மூத்தவன் அப்பதான் யோசிக்கிறாரு, ஆமா, நம்ம யாருக்குமே

எந்த உதவியுமே செய்யலையே, இனி வந்து வாழ்க்கையில அறச்செயல்கள் செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவும் எடுக்கிறாரு. இந்த கதைக்கான திருக்குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது அறம் சிறப்பையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும். அதனால உயிர்களுக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா கேட்கிறாரு. அறச்செயல்கள் செஞ்சு வாழணும் அப்படிங்கறது தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு உணர்த்தது. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குட்டி குட்டி கதைகள் கேட்டோம். அது மூலமா உலக பொதுமுறையான திருக்குறளையும் நாம கேட்டோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதைகளும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும், மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கதையை கேட்கலாம். கதைகள் வழியாக திருக்குறளையும் கேட்கலாம். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கும். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி. இதுவரைக்கும் கேட்டீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கதைகள் வழியே திருக்குறள். நன்றி நேயர்களே.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன் மாலை பொழுது. இனி கேட்கலாம் திரையில் பக்தி இசை. முதல் பாடலாக தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

பெம்மானை ஊருக பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம்.

மயிலா புரிவாள் மயிலே மயிலே காதொரு பாதனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழ்

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன் மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய தினசரி தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

இரவு 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள். நாளை காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கும் அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க க. அம்சப்ரியா அவர்கள் வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நேரில் 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர், 7:30 கொஞ்சம் கிளி, 8:00 வணக்கம் கோயம்புத்தூர், 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 சிறுவாணி சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். காலை 11:02 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை கவிஞர் வாலியின் பார்வையில் கம்பனின் கவித்துவம் உரை வழங்குகிறார் முனைவர் கு செல்வி அவர்கள். நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே இவரை சந்திப்போம் பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 12:35 நிகழ்ச்சி நிரல் நண்பகல் 1:00 மணி 1 மலர் 1. 2:30 உறுப்புலத்திலே நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் சண்முகம் அவர்களுடன் நேருமுகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 3:02 டீ டைம் நேய விருப்பமாக, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:00 கெட் செட் கோ, 5:00 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் காயத்ரி செல்வராஜ் மரீனா துணைத் தலைவர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 6:00 பொன் மாலை பொழுது, 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒன்றில் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் தமிழ்நாடு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு. இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய்

0: திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்டு ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நெதர்லாந்து பயணத்தின்போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகளாகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் இரண்டு தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இரண்டாம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18 நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின்

0: போது டச் அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த இரண்டு செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 6:40. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன்மாலை பொழுது. இனி ரசிக்கலாம் 70களின் அட்டகாசமான பாடல்களை.

எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் இதய கனி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் புலமைப்பித்தன். இனி கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர்லயும் இன்னைக்கு என்ன வானிலை நிலவரம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க தகவலின்படி கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு. ஈரோடுல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கு. சேலத்துல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். திருப்பூர்ல 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். பாலக்காட்டில் 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கு. ஊட்டியில 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கு.

ரசித்த பாடல் வாணி ஜெயராம் கஸ்தூரி விஜயம் திரைப்படத்திற்காக பாடியது வி குமார் இசையில் பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவினாஷி சாலையில முக்கியமா லக்ஷ்மி மில் சந்திப்புல இன்னைக்கு டிராபிக் அதிகமா இருக்கு. ஹோப் காலேஜுக்கு பக்கத்துலயும் சிங்கநல்லூர்ல இருந்து ராமநாதபுரம் இந்த மழை காரணமா போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாய்பாபா காலனில இருந்து மேட்டுப்பாளையம் ரோடு அந்த ரோடு பூராமே வந்து டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. குக்கடம்லயும் டிராபிக் அதிகமா இருக்கு.

ரசித்த இந்த பாடல் கருந்தேள் கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக ஷியாம் பிலிப்ஸ் இசையில் மனோரமா சதன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

புகுந்த வீடு படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம். தொடரும் பாடல் கல்யாணமும் கல்யாணம் திரைப்படத்திற்காக விஜயபாஸ்கர் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது.

கேட்ட அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

கேட்ட அந்த பாடல் மறுபிறவி திரைப்படத்திற்காக எம் ஆர் விஜயா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை டி ஆர் பாப்பா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் கரும்பு வில் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல், அதனைத் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து ஏறும் உறும், இதில் ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.

0: தாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத்தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.

0: பேர் பாரதிராஜா. நான் மணியஞ்சி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை இருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல இருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிடுது. ஈனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
1: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு.
2: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 6 விக்கெட் இழப்பிற்கு 277 எடுத்தது. 278 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலியானது அதிகபட்ச விலையாக 14,702 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,639 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கானது அதிகபட்ச விலையாக 13,409 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,319 ரூபாய்க்கும் தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலியானது 14,739 ரூபாய் அதிகபட்ச விலைக்கும், 11,321 ரூபாய் குறைந்தபட்ச விலைக்கும், தனிக்கிழங்கானது 13,259 ரூபாய் அதிகபட்ச விலைக்கும், 10,439 ரூபாய் குறைந்தபட்ச விலைக்கும் தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனிவிரலியானது அதிகபட்ச விலையாக 14,699 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,299 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கானது 13,369 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,699 ரூபாய்க்கும் தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனிவிரலியானது அதிகபட்ச விலையாக 14,456 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,105 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கானது 12,144 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,679 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட உழவர்களுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும்

மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 70% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் அறிவுரைகள் சில. மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரிந்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்க வேண்டும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்த வேண்டும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும், ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை உடனடியாக அகற்றி அழிக்க வேண்டும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடுவீக்க நோயினை தடுக்கலாம். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்கவும், கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டமுள்ள கொட்டகைகளிலும் பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் FIFA உலகக்கோப்பை பற்றிய முன்னோட்டம், டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷவாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
2: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
3: ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
4: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சிக்காக நம்ம தாளவாடி வந்திருக்கிறோம். பொதுவா பூ அப்படின்னாவே சத்தியமங்கல் தேரிய சொல்லுவாங்க, அங்க மல்லி சம்பங்கி இதெல்லாம் அதிகமா போடுவாங்க. ஆனா தாளவாடியில இன்னைக்கு நாம வந்திருக்கிறது ரோஜா தோட்டத்துக்கு. பொதுவா ரோஜா சாகுபடி அப்படிங்கறது நம்ம ஏரியால அதிகமா இல்ல, ஆனா இங்க ஒருத்தர் போட்டிருக்காரு, அவரோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அவரோட பேரு ரகுராம். வாங்க அந்த அண்ணாவை சந்திச்சு பேசலாம். அண்ணா வணக்கங்க.
5: வணக்கங்க
4: அண்ணா. பொதுவா இந்த ரோஜா அப்படிங்கறது இந்த பகுதியில அதிகமா இல்ல, ஆனா நீங்க போட்டிருக்கீங்க. எப்படி ரோஜா பூ விவசாயம் பண்ணலாம்னு உங்களுக்கு யோசனை வந்துச்சு?
5: அதே இங்க ஒரு பூக்காரர் ஏஜென்ட் ஒருத்தர் போட்டுருந்தாருங்க, அவர் வரவாலைன்னு சொன்னாருங்களா, வாரத்துல ரன் டைம் இன்கம் வருதுங்களா, அதை எடுத்து வேற எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாமுங்களோ, அதனால போட்டு பாக்கலாம் போட்டோம்.
4: பரவாயில்லைங்கண்ணா, ஒரு புது முயற்சி பண்ணி இருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் போட்டிருக்கீங்களா? அந்த ஏரியால நிறைய இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்களாங்கண்ணா?
5: நாங்க மட்டும்தான் போட்டோம், பக்கத்துல ரெண்டு பேர் போட்டாங்க. இது மெயின்டெனன்ஸ் ஓவருங்க, அதனால விட்டுட்டாங்க.
4: நீங்க வந்து தொடர்ந்து பராமரிச்சுட்டே இருக்கிறதுனால நல்லா வருமானம் எடுக்கிறீங்க. அவங்க பராமரிக்காததுனால அவங்களால தொடர்ந்து பண்ண முடியல.
5: பண்ண முடியலங்க, அது மழை காலத்தெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருந்தது பூ வரும்.
4: ஆனா இப்ப நீங்க என்ன வெரைட்டிங்ண்ணா போட்டிருக்கீங்க?
5: மெராபுல்னு ஒரு வெரைட்டிங்க, பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நல்லா மாலை கட்டுறக்கு, அப்புறம் சாமிக்கு போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் ஆகுதுங்க.
4: ஆமாங்க, அந்த பட்டன் ரோஸ் இப்ப எங்க பார்த்தாலும் அதுதான் அப்படியே கிலோ கணக்குல விக்கிறாங்க.
5: கலரும் நல்லா இருக்கு.
4: இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லங்கண்ணா?
5: கலர்ஸ்னா இந்த ஒரு வெரைட்டி தான் மாலை கட்டுறதுக்கு சென்டர் சென்டர்ல யூஸ் பண்ணுவாங்க இங்க.
4: அதாவது நீங்க போட்டிருக்கிறது ரோஸ் கலராங்கண்ணா?
5: ரோஸ் கலர்னா அது நம்ம ரெட் ரோஸ். இது
4: ஓ, இதுலயே நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்குதாங்கண்ணா?
5: கலர்ஸ் இருக்குமோனுங்களா, வேற கலர் எல்லாம் இங்க மார்க்கெட்டுக்கு சூட்டபுள் ஆகாது.
4: அதனால இந்த ரெட் ரோஸ் நல்லா போகுதுங்கறனால நீங்க அது போட்டுருக்கீங்க.
5: ஆமாங்க.
4: அண்ணா இப்ப முதல்ல இந்த ரோஸ் போடுறதுக்கு காடு எப்படி ரெடி பண்றீங்க?
5: காடு நல்லா உழவோட்டு இங்க ஒரு பத்து லோடு குப்பை ஓட்டணுங்க. மாட்டு குப்பை, மாட்டு குப்பை ஓட்டி ஈரத்துல உழவோட்ட கூடாதுங்க, நல்லா பதமா உழவோட்டி நல்லா ரெடி பண்ணி நெட்டினாத்து நல்லா வரும் பூச்செடி.
4: இதுக்கு பாரு என்ன அளவுக்கு ஓட்டுறீங்கண்ணா?
5: பாருது இங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரிப் தேனுங்க, 6 அடிக்கு ஒரு சாலுங்க, 2.5 அடிக்கு ஒண்ணு நெட்டுவோமுங்க.
4: அப்ப உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு எத்தனைங்கண்ணா பிடிக்கி நாத்து?
5: எப்படி இருந்தாலும் 1800ல இருந்து 2200 வரைக்கும் பிடிக்கும். நடப்புல பொலி இல்லாம தான் நிறைய பிடிக்குங்க, காடு லெவலா இருந்தாங்க, பொலி பொலியா இருந்தா கொஞ்சம் கம்மியா பிடிக்கும்.
4: அடுத்தடுத்து வயல அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுல இடம் கொஞ்சம்
5: வேஸ்டா போகுதுங்களா பொலிக்கு?
4: நீங்க எத்தனைங்கண்ணா போட்டிருக்கீங்க?
5: 1 ஏக்கரா போட்டிருக்கிறேன்.
4: போட்டு எத்தனை வருஷங்கண்ணாச்சு?
5: போட்டு 4 வருஷமாச்சுங்க.
4: அண்ணா இப்போ 4 வருஷமாச்சுங்கிறீங்க, இது எத்தனை வருஷத்து வரைக்கும்னா உங்களுக்கு ஒரு டைம் நெட்னா பூ பொறிச்சுட்டே இருக்கலாம்?
5: இதுன்னு ஃபர்ஸ்ட் 5 வருஷம் வரும்னு சொன்னாருங்க அவரு, நாத்து கொடுத்தவரு. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணா 8 வருஷம் 7 வருஷம் வருமுங்களாமா, உனக்கு பார்த்தாத்தான் தெரியுமுங்க.
4: இந்த நாத்தெல்லாம் உங்களுக்கு இங்க லோக்கல்லயே கிடைக்குதா இல்ல நீங்க எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
5: இங்க எல்லாம் கிடைக்காதுங்க, இது நகரத்துல கிடைக்கும். ஒரு நாத்து 50-60 சொல்லுவேன்.
4: ஓ, ரேட்டு ஜாஸ்தி.
5: இது அப்புறம் 100-200 தான் கிடைக்கும்.
4: சாமராஜ் நகர்ல எல்லாம் உங்களுக்கு கம்மியான அளவுதான் நாத்து கிடைக்கு.
5: இங்கெல்லாம் அந்த வீட்டு களை நட்டுற அளவுக்கு தான் கிடைக்குங்க, காடு ஏகமா நட்டுற அளவுக்கு கிடைக்காது. அப்புறம் வெரைட்டி கரெக்டான வெரைட்டி கிடைக்கும்.

0: அதனால நீங்க எங்கிருந்தீங்கண்ணா நாத்து வாங்கினீங்க?
1: நாங்க வந்து பூக்காராஜன் அட்ரஸ் கொடுத்தாருங்க, பெங்களூருக்கு பக்கத்துல ஆகல்கோட்டைங்கிற இடத்துல வாங்கிட்டு வந்தோம்.
0: அங்க நாத்து நல்லா இருக்குதாங்கண்ணா?
1: அங்க அருமையா இருக்குதுங்க, அங்க நிறைய நர்சரி எக்கச்சக்கமாக்குதுங்களோ.
0: ஒரு நாத்து என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கண்ணா?
1: இங்க வந்து சேரையில் 18 ரூபாய் ஆச்சு.
0: அதாவது தோட்டம் கொண்டு வந்து சேரும் போது?
1: ஆமாங்க, அப்புறம் வாடகை ட்ரே அது இது ஏத்துக்கூலி இறக்கூலி
0: எல்லாம் சேர்ந்து ஒரு நாத்துக்கு 18 ரூபாய் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி.
1: ஆமாங்க.
0: இப்போ ரேட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்குமாங்கண்ணா?
1: ரேட் அதே அளவுதான் கொடுப்பாங்க, வாடகை ஏச்சாயிருங்களோ அவ்வளவுதான்.
0: எத்தனை நாள் நாத்துங்கண்ணா குடுக்கறாங்க?
1: எத்தனை நாளும் தெரியலீங்க, மொத்தல ஒரு 1.5 அடி இருக்குதுங்க கொண்டு வரையிலே.
0: நல்லா தளைஞ்சு ஒரு 1.5 அடி அளவுக்கு இருக்குது.
1: இருக்குங்க, இங்க கொண்டு வந்து நல்லா வெயில் நட்டு கூடாது, பாடு வாசி வந்துருங்க. ஜூன் ஜூலை அந்த மாதிரி நட்டிட்டோம்னா கோடைக்காத்து அடிக்கோ, அப்ப நட்டி தலைய வச்சுக்கோணும்.
0: இந்த வெயில் காலத்துல இந்த ரோஸ் நாத்து நட்டக்கூடாது.
1: எந்த நாத்து நட்டினாலுமே கொஞ்சம் பாடு வாசித்தேனுங்க. ஒரு
0: நெட்டும் போதுங்கண்ணா என்ன ஆழத்துல நெட்டினீங்கண்ணா?
1: நெட்டும் போதுங்க ஒரு 1.5 அடி, அது மேல தெரியணும் நல்லா, வேறு மட்டும்தான் உள்ள போகணும்.
0: இப்ப அது உங்களுக்கு பாக்கெட் பாக்கெட்டா குடுப்பாங்களாங்கண்ணா, இல்ல மத்த நாத்து மாதிரி ட்ரேல வச்சு குடுப்பாங்களா?
1: பாக்கெட் அதை அலங்காம கிழிச்சு நட்டிடணும், தண்ணி விட்டுறணும்.
0: இப்ப உங்களது ட்ரிப்பாங்கண்ணா கட்டு தண்ணியாங்கண்ணா?
1: இது ஒரு ட்ரிப் தானுங்க, இந்த ஏரியாவே ட்ரிப்.
0: தண்ணி அதிகமா தேவைப்படுமாங்கண்ணா ரோஸ்க்கு?
1: தண்ணினா மழை காலத்துக்கு தண்ணியை கொடுத்தாவே இல்லைங்க, வெய்ய காலத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தண்ணி நிறைய தேனுங்க வேணும். ஒவ்வொரு மணி நேரம் 2 மணி நேரம் விட்டா போதும்.
0: ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டுட்டே இருக்கும்.
1: நம்ம தண்ணி உள்ளேன்னு பூ வராது. ட்ரிப்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் நம்ம கட்டு தண்ணியில் நட்டுனா வடிகால் வசதி வேணுங்க மெயினா, இல்லைன்னா செடி போயிரும். மழை காலத்துல தண்ணி நம்ம தேங்குற கொடுக்கூடாது, செடி பூரா பழுத்து பூவே வராதுங்க. அப்புறம்
0: அப்ப இந்த ரோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி நிக்க கூடாது. எங்கண்ணா
1: ரோஸ்க்கு காய்கறிக்கு மெயினா நிக்க கூடாது, ரோஸ்க்கு நிக்க கூடாது, சுத்தமா மழை வேப்பாய் போயிடணும். அப்பதே நல்லா செடி லைஃப் வருங்க, இல்ல இலபூரா பழுத்து பழுத்து உளுந்து போயிருங்க.
0: அப்ப அந்த மாதிரி உழுகும் போது செடியோட ஆயில் கம்மி ஆயிருதாங்கண்ணா?
1: ஆயில் கம்மி, பூவும் வராதுங்களே, வந்தாலும் குவாலிட்டி வராதுங்களோ.
0: நமக்கு வந்து குவாலிட்டியான பூ குடுக்கற அளவுக்கு தான் நல்ல வருமானம்.
1: ஆமாங்க, ஈல்டு அப்பத்தே வருங்க, இல்ல குவாலிட்டியிலே வாங்க மாட்டாங்கங்களே.
0: நெட்டினதுக்கு அப்புறம்னா எத்தனை நாள் கழிச்சுங்கண்ணா பூ வர்றக்க ஆரம்பிக்குது?
1: எப்படி இருந்தாலும் 60-70 நாள் ஆகுங்க பூ வரக்கு. பூ ஒவ்வொன்னு வந்தாலும் அதை பூரா கட் பண்ணி விட்டுறணும், இல்ல செடி பெருசாகாது. நல்லா பெருசான விட்டு பூ வந்தாத்தான் ஈல்டு வருங்க. கட் பண்ணி விட்டா நல்லா செடி தளஞ்சு அகலமா வந்துருங்க. அப்புறம் மொக்கு நிறைய வருங்க, சைட்டில் பூ நிறைய வருங்க ஈல்டு.
0: அந்த 70 நாள் கழிச்சு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாம்ங்கண்ணா?
1: அப்புறம் பொறிக்கிறக்க ஆரம்பிச்சுக்கலாம்.
0: பூ பொறிக்கும் போது நல்லா விரிஞ்சு பூவா பொறிப்பீங்களா?
1: நம்ம விரிஞ்சா அப்புறம் மார்க்கெட்டுக்காக அதுங்களே.
0: அப்ப எந்த மாதிரிங்கண்ணா பொறிப்பீங்க?
1: கொஞ்சம் விரிகிற ஸ்டேஜ்ல இருக்கணும், விரிக்கூடாது. ஒரு நாள் எச்சா விட்டா அப்புறம் கொஞ்சம் டல்லா தெரியும்.
0: நல்லா விரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ரேட் கம்மியா போகுங்களா?
1: ரேட் கம்மியா தான் போகுங்க. அப்புறம் அது வாங்கி வச்சு மாலை கட்டணுங்க, மறுச்ச நாள் தானே யூஸ் பண்றேன்.
0: அதனால கொஞ்சம் விரிகிற ஸ்டேஜ்ல இருக்கிறது பொறிச்சா கரெக்டா இருக்கு.
1: அது 3 நாளைக்கு இருக்க பொறிச்சுட்டே இருக்கணும், விட்டா போச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிச்சுக்கணும், நல்ல சீசன்லயோ.
0: இது வந்து நீங்க புதுசு அந்த ஏரியாவுக்கு இந்த வெள்ளாம பண்ணிக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: இப்ப ஆளுகள எந்த பக்குவத்துல பொறிக்கோணுங்கறது கரெக்டா தெரிஞ்சு பூ பொறிச்சாங்களாங்கண்ணா, இல்ல ஏதாவது மொக்கு அந்த மாதிரி எல்லாம் வர்றது?
1: அதெல்லாம் மாமூலா இருக்கிறாங்க, ஸ்டார்டிங்ல வந்து தெரியலீங்க.
0: நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க.
1: மாமூலாளுக்குதான்
0: பூ வந்து நீங்க எங்கீங்கண்ணா நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்க, இல்ல அவங்களே வந்து எடுத்துக்குவாங்களா?
1: கொஞ்சம் அதிகமா இருந்தா அவையில எடுத்துட்டு போயிருவாங்க வந்து.
0: சரிங்க,
1: நாம தான் கொண்டு போகணும்.
0: இப்ப உங்களுக்கு எவ்வளவு பூவுங்கண்ணா கிடைக்கும் ஒரு நாளைக்கு பொறிச்சீங்கன்னா?
1: நல்ல சீசன் 100 கிலோ வருங்க, நோம்பு சமயம் பார்த்து பொறிச்சா 200 ரூபாய்க்கு போகும்.
0: என்ன ரேட்டுக்கு போனாங்கன்னா கட்டுவிடியாக?
1: இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அதிகங்கள எப்படி இருந்தாலும் 50 ரூபாய்க்கு மேல போனத்தான் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி இருந்தாலும் 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு கம்மியா விக்கிறதே இல்லை. பூவுக்கு டிமாண்ட் இருக்குதுங்க, மாலை கட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் 40-50க்கு விக்குமுங்க. இல்லை

நேயர்களே, மண் வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்

0: பூமி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9949903835 மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318588 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
0: ஏறும் ஊரும்
2: ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்களுடன் நேர்முகம்.
3: ரோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நோய் தாக்குதல்ங்கிறது எந்த மாதிரி இருக்குங்கண்ணா?
4: பிளாக் ஸ்பாட்னு ஒண்ணு வரும் மழை காலத்துல, இலை புள்ளி நோய்ங்க, அதை விட்ட செடியே ஊற பழுத்து இலை கருப்பு கருப்பாய் விழுந்துரும். பவுடர் மெல்டுன்னு ஒண்ணு வருங்க, சாம்பல் நோய் தாங்க.
3: அந்த இலை ஃபுல்லா பவுடர் மாதிரி படந்து இருக்கு,
4: இலையே வளர்த்து பூவே வராது, செருத்து போயிருமுங்க.
3: அது எந்த சீசன்லிங்கண்ணா வரு?
4: இந்த ரெண்டுமே மழை காலத்துல தான் வரும். கரெக்ட் டைம்ல மருந்து கேட்டு அடைச்சுக்கோங்க. அப்புறம் வெய்ய காலத்துல வந்து த்ரிப்ஸ் வரும், த்ரிப்ஸ்னா பேனுங்க, வெய்ய காலத்துல தான் ஓவரா வருங்க. அதை விட்டாலும் பூ வராதுங்க, பூவுல போய் பூரா உட்காந்து எல்லாம் இழுத்தஞ்சிருங்க, மக்கள் சத்த பூரா இழுத்து போடுங்க.
3: அப்ப அந்த பூ பாத்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த தரமா இருக்கு, அது ஏங்கண்ணா?
4: அதை வாங்கவே மாட்டாங்க, மாலை கட்டு இருக்கு.
3: நீங்க சொல்றத பார்த்தா தொடர்ந்து நம்ம அந்த செடிகளை கண்காணிச்சுட்டே இருக்கணும், நோய் தாக்குதல் வராம
4: ஒரு ஆள் ரெடியா இருக்கணும்.
3: தொடர்ச்சியா மருந்து அடிச்சுட்டே இருப்பீங்களாங்கண்ணா?
4: எப்படி இருந்தாலும் வேற ஒரு மருந்து அடிச்சேதே ஆகணும். அது நாம ஒரு ஓரத்துல பாத்துட்டு வந்துடக்கூடாது, காடு பூரா சுத்தி பாக்கணுங்க. ஒரு செடியில இல்லின்ட்டு வந்துட்டா போச்சு, கண்காணிச்சுட்டே இருந்து மருந்து அடிச்சுட்டே இருந்தா ரெடி ஆயிரும். ஏதோ ஒரு செடி கவனிக்க முட்டோம்னா போச்சு, பறவேறும் பேன. அப்புறம்
3: அதனால தொடர்ந்து கண்காணிப்பு இருந்துட்டே இருக்கணும்.
4: அப்புறம் அக்ரி மருவாருங்க,
3: அக்ரி ஆபீஸ்ல இருந்து
4: அங்கிருந்து வருவாருங்க, மருந்து கடையில இருந்து வருவாங்க, அவையிலும் சொல்லுவாங்க. எதுக்கு நாம பாத்துக்கோணுங்க மெயின். அப்புறம் நாம பார்த்தா அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குதுங்க. அப்புறம் புழு வருமுங்க மெயினா?
3: அது எந்த மாதிரியான புழுவுங்கண்ணா வரு?
4: கேட்டர் பில்லர் இருப்பாங்க இங்கிலீஷ்ல, கம்பளி புழுவும் இலைய தின்னு போட்டு மொக்கையும் தின்னு போடுவோம். சாம்பல் நோவும் புள்ளி நோவும் புழுவும் மெயின் பேனும்.
3: அப்ப உங்களுக்கு வந்து ரெண்டு கண்ணு டெய்லி ஒரு டைம் அதை கண்காணிச்சிருவோம், தோட்டம் பூரா ஒரு சுத்து வந்துருவோம்.
4: டெய்லி எப்படி இருந்தாலும் ஆளுக்கு பூ எடுக்கிறக்குறையில் நாம போய் ஒரு ரவுண்ட் பார்த்து வந்துருவோம்.
3: இப்பங்கண்ணா இந்த மல்லிப்பூவு சம்பங்கி அதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு பொறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, தலையில லைட் கட்டிட்டு. இப்ப இந்த ரோஜா பூ எல்லாம் எந்த டைமுக்குங்கண்ணா பொறிப்பீங்க?
4: இது அந்த அளவுக்கு ரிஸ்க்ல 7 மணி 7.5 வருவாங்க ஆளுக.
3: சரிங்கண்ணா,
4: 11 மணிக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட் போடணும்.
3: இப்போ இதுக்கு இந்த டைமுக்குள்ள பொறிச்சு இந்த டைமுக்குள்ள கொண்டு போகணும் அப்படி எல்லாம் இருக்குதாங்கண்ணா, இல்ல சாயங்காலம் வரைக்குமே வாங்கிக்குவாங்களாங்கண்ணா? மார்க்கெட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா
4: சாயங்காலம் வரைக்கும் வாங்கிக்கிறாங்க, நீங்க எப்ப வேணாலும் கொண்டு போலாம்.
3: பொறிச்சு எப்படி சாக்குல போட்டு கொண்டு போயிருவீங்களா, எப்படிங்கண்ணா கொண்டு போறது?
4: அது வலசாக்கு வருதுங்களா? காய்கறிக்கு வலசாக்குல போட்டு போகணும்.
3: இது பூவு குட்டி குட்டியா இருக்கறனால அது ஏதாவது சந்தில எல்லாம் உழுகிறது அப்படி எல்லாம் எதுவும் இல்லீங்களா?
4: அந்த அளவுக்கு எல்லாம் உழுகாது, அதெல்லாம் ஈஸியா கொண்டு போயிடலாம்.
3: பொறிச்சு இது எப்படிங்கண்ணா, தண்ணி எல்லாம் தொளிச்சு கொண்டு போகணுமா இல்ல தண்ணியில போட்டு எடுத்து கொண்டு போகணுமா?
4: தண்ணி எல்லாம் தொளிக்கூடாதுங்க, பொறிச்சு அப்படியே கொண்டு போறது. காலையில நேரத்துல பொறிச்சு பனி தண்ணி அதுலயே இருக்குங்களோ அதே சரியாயிக்கும்.
3: அந்த வாட்டம் எல்லாம் வராது, பூவு
4: வாட்டம் எல்லாம் வராதுங்கிறது 11 மணிக்கு நிறுத்திக்கணும்.
3: ஏழுல இருந்து 11 மணிக்குள்ள பொறிச்சிருவோம்.
4: பொறிச்சு நிழல்ல வச்சுக்கணும்.
3: எத்தனை நாளுக்கு?

0: அந்த ஒரு ஏக்கரா டெய்லி பொறிக்கிறதுக்கு நீங்க விடுறீங்க?
1: நாலு பேர் வர்றாங்க, 11 மணிக்குள்ள போரஸ்ட் தீந்து போகப்பேன். கொஞ்ச நஞ்சு மிச்சம் மறைச்சு நாள் பொறிச்சுக்கலாம்.
0: அது ஒண்ணும் உங்களுக்கு இது ஆகாது.
1: ஒரு நாள் நம்ம டேமேஜ் வராது.
0: இப்ப இந்த பூவெல்லாம் எங்கிங் நான் கொண்டு போறீங்க நீங்க?
1: இதெல்லாம் நகரமே தான் போகுது, போற பக்கம்ங்களோ. அப்புறம் மைசூர் போலாம் கொண்டு, அங்க போறக்கு 2-3 பேர் இருந்தா சேர்ந்து கொண்டு போலாம். மைசூர் போனா கம்மியா கொண்டு போனா செலவுக்கெல்லாம் கட்டுவழியாகாதுங்க. ஹெவியான குவாலிட்டி கேக்குறாங்க, குவாலிட்டி கம்மியா இருந்தா 20 ரூபா போட்டுறாங்க.
0: இப்ப இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி பாக்குறது இல்லையாங்கண்ணா?
1: இங்க அந்த அளவுக்கு பாக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் 50 ரூபா போட்டுருவாங்க, 50-60.
0: அண்ணா இந்த ரோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லைங்க, அது எப்படிங்கண்ணா? எப்ப கட் பண்ணுவீங்க? வருஷத்துக்கு எத்தனை டைம் கட் பண்ணுவீங்கண்ணா?
1: வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கட் பண்ணுவானுங்க. இந்த மெயினா இந்த மார்ச் ஏப்ரல் மாசம் மறந்தளாயுதுங்களோ, அப்ப கட் பண்ணா நல்லா தளஞ்சு வந்துருங்க. இங்க ஒரு நோம்பி ஒண்ணு வருமுங்க, கரெக்டா 70-80 நாள். வரலட்சுமி நோம்பின்ட்டு சாமராஜ நகரத்தில் பெரிய நோம்பி. அந்த நோம்பிக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா அந்த சீசனுக்கு ஒருக்க விட்டுக்கலாம்.
0: அந்த டைம்ல உங்களுக்கு ரேட்டு நல்லா போகும்.
1: ரேட் எப்படி இருந்தாலும் 200-250 போகும். மார்ச் ஏப்ரல் கட் பண்ணாங்க, ஜூலை ஆகஸ்டுக்கு வந்துடும் கரெக்டா அந்த நோம்பி வருங்க. அது போக ஆயுத பூசை அப்படியே லைனா வருங்க, ஒரு 2 மாசம்.
0: இது எப்படி நான் வருஷம் புள்ள பூத்துட்டே இருக்குங்களா?
1: வருஷம் புள்ள எப்பவுமே பூ இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருந்தா பூத்துட்டே இருக்கும்.
0: ஆனா ஒரு ஆள் வந்து இந்த மிலிட்டரியில பார்டர்ல எப்படி கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க பாத்துட்டே இருக்கோனு.
1: அந்த மாதிரி பாத்துட்டே இருக்கணும், அப்புறம் உரம் வச்சுட்டே இருக்கணும்.
0: உரம் எப்படிங்கண்ணா? எத்தனை நாளைக்கு ஒருக்க வைக்கணுங்கண்ணா?
1: எப்படி இருந்தாலும் மாசம் ஒருக்க வைக்கணுங்க. அப்படி பூவு நல்லா அகலகலமா குவாலிட்டியா வருங்க.
0: என்ன உரங்கண்ணா வைக்கிறீங்க நீங்க?
1: நாங்க ஒருக்க 20-20 விற்போம்ங்க, 20-20 x 13. அப்புறம் டிஏபி பொட்டாசு வேணாலும் கலக்கி வச்சுக்கலாமுங்க. அப்புறம் மெயினா மைக்ரோ நியூட்ரன்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும், பெரசிங்க் எல்லாம் வருதுங்களே, அப்பத்தே பூவு நல்லா அகலமா வருங்க குவாலிட்டியா. மைக்ரோ நியூட்ரன்ஸ் பத்திரினா வெளுத்து போகும், செடி வெளுத்து போகும், பூவும் சைஸ் வராது.
0: அது எப்படிங்கண்ணா? எத்தனை நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணுவீங்க?
1: எப்படி இருந்தாலும் 20 நாள் 15 நாளைக்கு ஒருக்க பண்ணியே இருக்கணும். அப்புறம் வருஷத்துல ஒருக்க மாட்டுக்கு போய் ஒரு 2 லோடு வாங்கிங்க, செடிக்கு செடி வச்சுட்டு அப்புறம் உப்பு போட்டாத்த நல்லா பிடிக்குங்க. வேற உப்பவே நம்பினாலும் வேலையாகாது, அது நம்ம லாங் டைம்ங்கிற பூவு.
0: அதனால வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி அடி உரம் குடுத்துட்டே இருக்கணும்.
1: குடுத்துட்டே இருந்தா குவாலிட்டி நல்லா வருமோ, செடியும் கிடாது. அப்புறம் மெயினா மழை காலத்துல தான் வைக்கணுங்க, மாட்டு உரம் இல்ல, செடிக்கு நல்லா புடிச்சுக்குங்க. வெய்ய காலத்துல வச்சா கொஞ்சம் வேர்புழு வடி வாங்கினாலும் வாங்குமுங்க. வேர்புழு மெட்டோர்ஜியம்னு ஒண்ணு இருக்குதுங்க பயோவில், அதை வாங்கி வருஷம் வரை சுட்டுக்கோணுங்க. எதுக்குங்க
0: அது எப்படிங்கன்னா, இந்த வெய்ய காலத்துல விட்டுக்கறதுங்களா?
1: மழை ஸ்டார்ட் ஆகுதுங்கல்ல ஃபர்ஸ்ட், அப்பதான் வேர்புழு வண்டு பூரா வருமுங்க, அதுக்கு முதல்ல விட்டுறணும். வேர்புழு வடி வாங்கிருங்க, வேர்புழு விட்டா ஒரே வருஷத்துல செடி போயிருங்க.
0: இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணி பிரயோஜனம் இல்லாம
1: போயிருங்க.
0: ஸ்டார்டிங்ல எவ்வளவு பூ எடுத்தீங்க நீங்க அந்த செடி நெட்டின டைம்ல எல்லாம்?
1: ஸ்டார்டிங் ஒரு 10-12 கிலோ தான் வந்துச்சுங்க. பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி சைடு டில்லர் நிறைய வருதுங்களோ, சைடு கிளைகோ, அப்படியே பூவு நிறைய வரக்கு ஆரம்பிச்சு அப்படியே 100 கிலோ வந்துச்சு.
0: அப்ப உங்களுக்கு இந்த ரோஸ் விவசாயம் பரவாயில்ல, முதல் முயற்சி உங்களுக்கு ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்குதாங்கண்ணா?
1: அதெல்லாம் பரவாயில்ல.
0: உங்களை பார்த்து பக்கத்துல யாராவது இதெல்லாம் பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்களா?
1: இங்க பூ மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க.
0: நீங்க தான் முதல் முதல்ல போட்டு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க.
1: ஒரு ஆள் இதுக்கு ரெடியா நிக்கணும். உங்களே மெயின்டெனன்ஸ் அதிகமுங்க, இது ஒரு வாரம் மெயின்டெனன்ஸ் பண்ணலினாலும் போயிரும். அதனால ஒருத்தர் விரும்புறது இல்லைங்க அதிகமா.
0: நீங்க ரிஸ்க் எடுக்கறதுக்கு ரெடியா இருந்து சக்சஸ் பண்ணிட்டீங்க.
1: ஆமாங்க.
0: சரிங்கண்ணா, இன்னைக்கு உங்க நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: ரொம்ப நன்றி வந்ததுக்கு.
2: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
3: ஏறும் ஊரும்
2: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
4: ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டைவிட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றை

0: ஆற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: பாடல்களை உங்களோட சேர்ந்து ரசிக்க நான் ஆர்ஜே மஞ்சு.

இதோட முத பாடலே ரொம்ப அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டும் இந்த பாடல் வந்து சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா பாடினது. இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சு எழுதியிருந்தது வந்து பாடல் எழுதினது வந்து சௌந்தர்யன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மகாபிரபு படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: என்றும் நீங்கள்
1: இதம் ரிதம் கேட்டு இருக்கோம். இன்னைக்கு மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் மட்டும் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதம் ரிதம் நிகழ்ச்சியில தொடரும் பாடல் எந்த படத்துல இருந்து பாக்கலாமா?

கட்டுபவன் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருந்தது, பாடலாசிரியர் காளிதாசன். இதம் ரிதம் நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா காத்திருக்கோம். செந்தூர பாண்டிய படத்துல இருந்துதான் பாடல் வரப்போகுது. தேவா இசையில மனு ஸ்வர்ணலதா பாடினது, பாடலாசிரியர் மாலி.

செந்தூர பாண்டியில இருந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல் கேட்டிருந்தோம். அது அதிரடியான பாடலா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்த இந்த பாடல் சாமுண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான மெலடி. இந்த பாடலுக்கு இசை தேவா, பாடினது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பாடலாசிரியர் வாலி. இதமிருதம் நிகழ்ச்சியில நம்ம 80s 90s வந்த அட்டகாசமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில தொடரும் பாடல் பிரியங்கா திரைப்படத்திற்காக இளையராஜா, இசையில் மனோஜ் வர்ணலதா, பாடியிருப்பது பாடலாசிரியர் புலமை பித்தன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணை இவரை சந்திப்போம் பகுதியில பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேட்டு ரசிங்க. 8:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம ரசிச்சிட்டு இருக்கோம் இதம் ரிதம்.

0: மனசு மயக்கிற மாதிரி இருக்க இந்த மெலடியான சாங் வந்துட்டு பாஸ்மார்க் படத்துல இருந்து தேவா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பண்ணது பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இதுக்கப்புறம் ஒரு அதிரடியான பாடல் எங்க இந்த படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி புரந்தாட்சி படத்துல இருந்து தேவா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க பாடல் ஆசிரியர் காளிதாசன்.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல் கேட்கலாம். நாளைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில காயத்ரி செல்வராஜ் மஹினாவோட துணை தலைவர் அவர்களோட நேர்முகம் இடம்பெறும். 8:47 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதம் ரிதம்.

செம்பருத்தி பூவ செம்பருத்தி பாடத்துல இருந்து கேட்டோம். இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா மனு பானுமதி பாடியிருந்த இந்த பாடல் பாடலாசிரியர் வாலி எழுதியது. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் மகாநதி படத்திலிருந்து வருது. இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடல்.

La Srihat Bali.

எண்பது தொண்ணூறுகள் வந்த அழகான அட்டகாசமான பாடல்களின் தொகுப்பா அமைந்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து மயிலிறகு நிகழ்ச்சி.

0: Stadium today. IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over parts of northeast India, sub-Himalayan West Bengal and Karnataka for tomorrow. Heavy rainfall is also expected over Bihar, Kerala, Mahe, Konkan, Goa, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana during the next 2 days. And now, before we end the bulletin, the headlines once again. India expresses grave concern over killing of 30 civilians in deadly crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, accuses Islamabad of using fake news to mask severe human rights violations. External Affairs Minister S. Jaishankar says foreign policy under Modi-led government during past 12 years is in sync with its core national goals. Prime Minister Narendra Modi holds telephone conversation with Emir of Kuwait on evolving security situation in West Asia. Government gives financial support of 1.23 lakh crore rupees to oil marketing companies to ease burden of rising crude oil prices. Home Minister Amit Shah inaugurates land port management system to digitize and streamline cargo processing and passenger movement across land borders. And Defence Ministry to establish 250 megawatt solar power project with battery energy storage system in Uttar Pradesh. That is all in the news at 9. Good night.
1: அந்திவானத்தின் அழகிய தோற்றம் ஆனந்தம் தரும் தேன் சுவை பாட்டும் இரவுறங்கும் இந்த அழகிய வேளையில் நம் எண்ணாலைகளின் இடையரா ஏக்கங்களுக்கு இசையோடு தென்றல் கலந்த இசை தென்றலாய் நம் மனதை வருடவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நேரம் 9:16 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. இரு உள்ளங்களின் அன்பு என்பது பெரிய வாக்குறுதிகளில் இல்லை, சின்ன சின்ன குறும்புகள், நாணத்தில் மறைந்த சிரிப்புகள், அதில்தான் அதனுடைய இனிமையே. அவளின் கண்கள் வலைவீசும், அவனுடைய மனம் அதில் விழும். ஆனால் யாரும் தப்பிக்க முயற்சிக்கவே மாட்டார்கள், ஏனெனில் அது அன்பின் சிறை. மாம்பழம் கேட்டவன் கூட அவள் கண்ண சிவப்பில் தன் ஆசையை மறைத்துச் சொல்கிறான். நேயர்கள் கேட்கவிருக்கும் முதல் பாடல் மயிலிறகு நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி.

அன்பையும் மறைத்து செல்வதை அன்பினில்தான் சாத்தியம் போல. கேட்ட அந்த பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கு லிசனர் சாய்ஸ். இன்று செவ்வாய்க்கிழமை, சோ ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்ற உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாட்டு உங்களுடைய விருப்பமா கேட்டு ரசிக்கிறதுக்காக காத்திருங்க நேர்களை. இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் திட்டமிட்டு வாழ்வது என்பது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அது நாட்டு மக்களுக்கும் தான். திட்டங்களை சட்டமாக மாற்றினால் குவிய குவிய விளைவதையெல்லாம் நாம் கூறு போட்டு பகிரலாம். இருப்பவங்க கொடுத்து இல்லாதவங்க எடுத்து தவித்து கொண்டிருக்கும் ஏழை மக்களுக்கான அந்த பங்கையும் சரி சமமாக பிரித்து கொடுக்கணும் என்ற கேள்வியும் அந்த கேள்விக்குமான பதிலுமாக இருக்கிறது இந்த பாட்டு.

நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும், சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும், நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம்

கேள்வியும் கேள்விக்கான பதிலும் கிடைத்ததா? நேயர்கள் கேட்ட அந்த பாடல் கன்னி தாய் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை கே வி மகாதேவன். ஒன்பது மணி 28 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசை தென்றலால். இதயம் வருடி கொண்டிருக்கும் மயிலிறகு. இரவின் அமைதியில் மலரும் நிலவின் ஒளி மனதின் ரகசியங்களை மெதுவாக சொல்வது போல இருக்கும். அத்தகைய நிலவை ஒரு பெண்ணாக கற்பனை செய்து பாடப்பட்டதுதான் இந்த பாட்டு. அலையோடு பிறவாத கடல் இல்லை, நிழலோடு நடக்காத உடலும் இல்லை என்பது போலதான் தன் துணையோடு சேராத அவளுடைய உடலும் இனி அவளுக்கு இல்லை என்கிறார். இளஞ்சூரியன் வடிவான அவனை கண்டு மகிழ்ந்தாட, தமிழ் மண்ணில் விளையாட காத்திருக்கும் இரு அன்பு உள்ளங்கள் பாடும் ராகம்தான் இந்த பாட்டு.

கேட்ட அந்த பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேரம் 9:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இசை தென்றலால் இதயம் வருடிக் கொண்டிருக்கும் மயிலிறகு.

காதலும் கற்பனையும் ஒன்றுடன் ஒன்று கலந்தது போல. அதுவும் தன் காதலியை காண்கையில் கணக்கில்லாமல் பொடியும் இவரின் காதல் மழை அந்தி சாயும் நேரம் வந்து மிஞ்சி போவது இல்லையா. அவள் மஞ்சள் பூசும் கோலம் மாலை வெயில் வண்ணம் போல, துள்ளும் கண்கள் கெண்டை மீனை போல என்று பாடி வர்ணிக்கின்றான் அவன். சரம் சரமாய் பாயும் தண்ணீரும் அவள் தழுவுவதால் சுடுகிறது எனும் அவனுக்கு, பொன்மேனியை பார்த்ததால் தன்னை மறந்த தண்ணீரும் அவனை சுடும் என்று பாடலால் பதில் மொழிகிறாள் அவள்.

கேட்ட அந்த பாடல் சித்தி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களை, நாளை இரவு 7:25 ஏறும் ஊறும் இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒன்றில் வலங்குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் க. சுப்பிரமணியன் அவர்கள். 9:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மயிலரகு. நேர்களை, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள்ல ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாட்டை கேட்டு ரசிக்கலாம். வாழ்க்கை என்ற நீண்ட பயணத்தில் தன் கைவிரல்களோடு அவளின் கைகளையும் கோர்த்து வெகு தூரம் பயணிக்க ஆயத்தம் கொள்ளும் இருவர். இந்த பயணத்தில் தோன்றும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கதையாக படிக்கவும் அவள் கண்ணங்களில் மலரும் சிரிப்புகளை ஓவியமாக வரையவும் ஆவல் கொள்கிறான் அவன். இவர்களின் இந்த பயணம் விண்மீன்கள் நிறைந்த இரவில் நிலவினை தேடி சொல்லும் ஒரு சுதந்திர பயணமாம். இருமணம், இருவரின் கைகள் ஒரு திசையை நோக்கி பயணிக்க கல்யாண நாள் பார்க்க நம்மிடம் சொல்லுள்ளனர். சரி, கல்யாண விருந்திற்கு நீங்கள் தயாரா?

கேட்ட அந்த பாடல் பறக்கும் பாவி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது. ஒன்பது மணி 44 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசைத்தென்றலால் இதயம் வருடும் மயிலிறகு. நாணம் பெண்ணுக்கு பேரழகுதான். அந்த நாணத்தால் தோன்றும் காதலை எண்ணி நல்ல நாள் பார்க்கின்றனர் இவர்கள் ஜோடி சேர. கண்ணீரெல்லாம் வண்டாக, காளையரெல்லாம் செண்டாக, காதல் மலரை கவிதையாக வீசியுள்ளார் இப்பாடலாசிரியர்.

ஒன்றும் காதலை எண்ணி நல்ல நாள் பார்க்கின்றனர் இவர்கள் ஜோடி சேர. கண்ணீரெல்லாம் வண்டாக, காளையரெல்லாம் செண்டாக, காதல் மலரை கவிதையாக வீசியுள்ளார் இப்பாடலாசிரியர்.

கேட்ட அந்த பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி, இசை வி குமார். நேரம் 9:48, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மயிலிறகு. கரையில் அலை புரளும், கருவிழியில் மீன் புரளும், இந்த அழகை ரசிக்கும் மனம் சுழலும், நளினமே இங்கு நடைபழகும் என்று மலைமுடியின் பனியழகில் பயணித்துக் கொண்டிருக்கும் சுற்றுலா தோழிகளின் பாட்டுதான் இது. விருந்துதான், ஆனால் அது விழிகள் விரும்பிடும் விருந்து என இயற்கையின் அழகை கண்டு ரசிக்கும் இத்தோழிகளுக்கு அவர்களின் உள்ளத்தை அள்ளும் தென்றல் துள்ளி வரும் நேரம்தானாம் அது. மயிலிறகு தரும் அடுத்த பாடல்,

கேட்ட அந்த பாடல் டெல்லி மாப்பிளை திரைப்படத்திற்காக பி சுசீலா, கே ஜமுனாராணி பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை கே வி மகாதேவன். நேரமும் காலமும் யாருக்காகவும் எப்போதும் காத்திருப்பது கிடையாது, எனில் அன்பினில் மட்டும் இது எப்படிதான் சாத்தியமோ? காலால் நிலவி நடக்க வைப்பதும், கண்ணால் மலரை பேச வைப்பது மட்டுமல்லாது, அதற்கு பாவை என பெயரிட்டும் தன் அன்பின் மொழிகளை அடக்கிச் சொல்ல முயல்கின்றான் அவன். தன் அன்பிற்கு உரியவளிடம், நீயே ஒரு நல்ல நேரம் சொல்லு என்றவன் மன்றாட, அதற்கு அவள் என்ன பதில் சொல்லியிருப்பாள்? நாமும் இப்பாடல் வழியில் கேட்டு வருவோம்.

கேட்ட அந்த பாடல் சக்கரம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எஸ் எம் சுப்பைய நாயுடு.

மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தைகளின் கைகள் நம்மில் படுவது மகிழ்வை தரும். மேலும் அவர்கள் பேசுவதை கேட்டல் பேரானந்தத்தை தரவல்லது. தங்கத்தட்டுதான் அதன் கண்ணம், சின்ன சிட்டுதான் வண்ணம், எனில் முல்லை முட்டுதான் பிள்ளை என்று பேசும் தெய்வமான பிள்ளை செல்வத்தின் சிறப்பை சொல்லும் பாடல் இது. மயிலிறகு தரும் நிறைவு பாட்டு.

0: கேட்ட அந்த பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது பாடல் ஆசிரியர் வாலி, இசை கே வி மகாதேவன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேயர்கள் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கு லெசன சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமா இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கும். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாட்டு உங்க விருப்பமா கேட்டு ரசிக்க போறோம். சோ நேயர்களே, நீங்க கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2316312 இந்த எண்ணுக்கு அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பு நினைச்சு கால் பண்ணுங்க. இந்த ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்களா? எஸ், வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேரு, ஊரோட, உங்களுக்கு விருப்பமான பாடல் இது, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படிங்கறதோட சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சோ செவ்வாய்க்கிழமை என்றாலே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களுடைய விருப்பப்படத்தா கேட்க போறோம். சோ அந்த வகையில முதல் அழைப்பாளர், ஹலோ.
1: இல்ல, வணக்கம்மா.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வரத்திலிருந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க இளங்கோ, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: கணம் கோட்டார் அவர்களே, காதல் கவிதை பாட இரவே நல்லது அப்படிங்கிற இந்த பாடல நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. நன்றிங்கம்மா, வணக்கம்மா.
0: நன்றி, வணக்கம்.

0: 10:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டிக்கல் லெசன் சாய்ஸ் ஈரோடு லெசன்ஸ் எல்லாம் பாட்டு கேட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் அஞ்சு ரோட்டம் தென்னம்பட்டி கிராமத்துல இருந்து கணேஷ்குமார் மேடம்.
0: சொல்லுங்க கணேஷ்குமார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: புதிய ராகத்தில் இருந்து வாடுமோ ஓய்வு
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: ஓகே மேடம்,
0: நன்றி.

0: மெலடி மெட்டுக்கு லிஸ்னர் சாய்ஸ் 10:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்க விருப்பப்பாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஈரோடு மாவட்டத்தில இருந்து மற்ற நேயர்கள் கூப்பிடலையா, கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணாலுமே 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இருக்கவே இருக்குங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேரு ஊரோட மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஈரோடு லிசனர்ஸ் மட்டும் பாட்டு கேளுங்க. சோ உங்க பேரு ஊரோட உங்களுடைய விருப்பமான பாட்டு இது, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறத சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க. ரைட், அடுத்த நேயர் ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம், நான் சண்முகம் பேசுறேங்க.
0: எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க.
0: சொல்லுங்க சண்முகம், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: முன்னாடியே முடிச்ச படத்துல இருந்து விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்த பாடம்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ் ஈரோடு லிசனர்ஸோடைய விருப்பமான பாடல்களாம் ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு இருக்கோம். ஸோ க்ளோரியஸ் எயிட்டிஸ் ஏர்லி நைன்டிஸில் வந்திருக்கக்கூடிய செம்ம செம்மையான பாட்டெலாம் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த பாட்டு யாருடைய விருப்பம் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துரையம் கார்த்திகேயன் மேடம்.
0: சொல்லுங்க கார்த்திகேயன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: ஆண்டி நாட்டு தங்கம் படத்துல இருந்து மனசுல பாட்டு தான் இருக்குது அந்த பாட்டுங்க மேடம்.
0: ஓகே, பாட்டு வருது கேளுங்க.

0: 10:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லெசன் சாய்ஸ். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களினுடைய விருப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களே, இன்னும் நீங்க கால் பண்ணலையா, கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடிய நேயர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய இந்த முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. அடுத்த நேயர், ஹலோ.
1: கோவை எப்பும் இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம், உங்களுக்கு என்ன பாடலாம், என்ன பாட்டு வேணும்?
1: மேடம், எனக்கு புதுமை பெண் கஸ்தூரி மானே இந்த பாடல் நம்ம நேயர்களுக்காக. நன்றி, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பாட்டு வருது கேளுங்க.

10:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு இருக்கீங்க மெலடி மெட்டிக்கல் லிசன் சாய்ஸ். ஈரோடு மாவட்ட நேயர்களினுடைய விருப்பப்பாடு கேட்டு இருக்கோம். அடுத்ததாக வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா சிவகுமார், பூமாதேவி, முகிலன், கோகுல் ஆனந்த், கோபி செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாட்டு வேணும். சோ உங்களுக்காக பாடல் வருது ஸ்டேடியம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது மெலடி மெட்டிக்கல் லிசன் சாய்ஸ்.

0: பத்து மணி 33 நிமிஷம் மெலடி மெட்டிக்கல் லெசன சாய்ஸ் எல்லாம் இன்று ஈரோடு லெசனஸோட விருப்ப பாட்டு 1 by 1 கேட்டுட்டு இருக்கோம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள். அடுத்ததா ஹலோ
1: ஹலோ வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு வளசு தங்கவேலுங்கம்மா.
0: சொல்லுங்க தங்கவேல், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து பாண்டியன். அது ஒரு நல்ல பாடல் கொடுங்க எல்லாரும் கேட்போம்.
0: நன்றி.

0: மெலடி மெடிக்கல் லிசனர் சாய்ஸ் ஈரோடு லிசனர்ஸோடைய விருப்பமான பாடல்கள் ஒன் பை ஒன் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு யாருடைய விருப்பம் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
1: இனிய இரவு வணக்கம் சொல்வது கோபிச்செட்டிப்பாளையம் முருகேசன்.
0: சொல்லுங்க முருகேசன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: உல்லாச பறவைகள்.
0: ஹலோ, உல்லாச பறவைகள்ல
1: தெய்வீக ராகம்
0: பாட்டு வருது, கேளுங்க.

0: மெலடி மெடிக்கல் லெசன சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 10:43 நிமிஷங்கள்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஈரோடு லெசனர்ஸோடைய விருப்பமான பாடல்கள் 1 by 1 கேட்டு இருக்கோம். அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம்? ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு முத்தம்பாளையம் பகுதி 4 சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: படம் நல்ல பேசுங்கள். பாடல் செவந்தி பூக்களை செய்த வீடு.
0: பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி, வணக்கம்.

10:48 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ். ஈரோட லிசனர்ஸினுடைய விருப்பமான பாடல்கள் க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல ரிலீஸா இருக்கக்கூடிய சூப்பரான பாடலா 1 by 1 கேட்டு இருக்கோம். சோ அடுத்த பாட்டு யாருக்கு அப்படின்னா சுனில் குமார் தியாழினி அவங்க பாடல் கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் வருது, வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது?
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கலசன சாய்ஸ் நேயர்களினுடைய

விருப்பமான பாடல்கள். அதுவும் இன்னைக்கு ஈரோடு லிசனர்ஸோடைய விருப்பமான பாடல்களும் கேட்டு ரசித்தோம் நம்ம மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ்ல. நாளை இரவு இதே நேரம் 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல் தான். ஆனால் நாளைக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்றவங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சி தொகுப்பில். இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேர்களை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை நாளை காலை 6:02 காலை தென்றல் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரலின் 43 அதிகாரம் இல்வாழ்க்கை. தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க கருத்து விளக்கம் வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள். காலை தென்றலில் எல்ஆர் ஈஸ்வரி, என் லத்திகா, சித்ரா, ஏ எம் தாலிப், எஸ் சரளா, சௌமியா ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, இதில் அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று. 7:30 கொஞ்சம் கிளி, மாஸ்டர் எம் நிகிலன். 7:40 நம்மை சுற்றி, இதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்கள், இதில் இலக்கிய சோலை. கவிஞர் வாலியின் பார்வையில் கம்பனின் கவித்துவம், உரை வழங்குபவர் முனிவர் கு செல்வி அவர்கள். பகல் 12:00 வசந்த இளம், இதில் சிங்கப்பெண்ணே இவரை சந்திப்போம். பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:50 பூந்தென்றல். 1:00 மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் உழைப்பே உயர்வு. விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:02 டீ டைம் லெசன சாய்ஸ். 3:30 என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:02 சித்திரசவனம். 6:00 பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை, மகாநதி, சமயபுரத்தாலை சாட்சி, சௌபாக்கியவதி, குமாஸ்தாவின் மகள், அகத்தியர், மீரா, யார் ஆகிய திரைப்படங்களில் இருந்த பாடல்களை கேட்கலாம். 6:40 பொன்மாலை பொழுது தொடர்ந்து கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒன்றில் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் க சுப்பிரமணியன் அவர்கள். 8:05 இதம் ரீதம். 9:15 மயிலிறகு, 10:00 மெலடி மெட்டிக்கல். நீர்கள் கேட்டது நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி கேட்கலாம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வானிலை இயற்கை. கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 28°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை. நீலகிரியில் அதிகபட்சமாக 21°C, குறைந்தபட்சமாக 17°C வெப்பநிலை. ஈரோடில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை. சேலம்ல அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை இருக்கு. அடுத்ததாக திருப்பூர்ல அதிகபட்சமாக 31°C, குறைந்தபட்சமாக 25°C வெப்பநிலை. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 28°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். எஸ், இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில சித்ரா அவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஆத்தா உன் கோவில் இல்லை திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல, காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அதிகாரி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரல்ல வாலி வரிகள்ல கங்கை அமரன் அவர்களுடைய இசையில பாடல்கள் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ, சித்ரா பானுமதி இவங்களுடைய குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:33 ஆயிட்டு இருக்கு. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய வாய்ஸ்ல, வாலி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில பிரைஸ் உடன் வருகிற இளையராஜா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சும். நேரம் 11:43 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:54 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் நிறைவு பாடலாக நம்ம கேட்க போற பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பி சுசிலா அவங்களுடைய குரல்ல, மு மித்தா அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: இணைப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: பொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பாவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட மாறா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலை, ஆடை கொஞ்சம் அசை

ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டர்ன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி. மெல்ல பேசும் இதழ் கூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீன, கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி, காதல் மலர் கூட்டம் ஒன்று.

சொக்க தங்கம் உடம்பு, நீ சொல்லும் வார்த்தை கரும்பு, முத்து தேரும் பழத்தோட்டமும் முன்னால் உண்டு திரும்பு, வெள்ளி தட்டில் அரும்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நான்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

மூக்கை காடி

பத்து போல் வெள்ளை மனசு. நான் கண்ணன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

எங்கள் வழித்துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். நான் தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

பட்டி போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் மின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பாலை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் மின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பழுத்த பாக்கு நிறத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு ரெண்டு கண்ணு இருக்குதா.

ஆற்றில் விழுந்து குளிச்ச போது, ஐர மீன் கடிச்ச போது, கூச்சல் போட்டு அழுத்ததென்ன வள்ளியம்மா, கைய கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா.

தாய் விரிச்சு படுக்கையிலே பாதி மனம் வாடுது, தாய் பருக்கு குடியிருக்கு கை இரண்டும் நீளுது. தொட்டாக்கிணங்கிறையே தனியா முதுங்கிறையே விட்டா, இன வயசு வருமா விரல்கள் மேலே பட்டா.

கதை கதை கதை கதை கதை காத்தடிச்சு கதிர்வெடிச்சு கால் முளைச்சு ஆடுது கதிரருக்க ஆளிருந்து அறுவடையை தேடுது தொட்டா சின்கிறியே தனியா முதுங்கிறியே இன வயசு வருமா இரல்கள் மேல் பட்டா உட

தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர

கோயிலை ஊர்வசி கேட்டாடி.

0: எதிர்பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே.
1: ஒரு மாசம் மறுபடி போக்கிறு கண்டா, அப்பா ஊர் வளர்த்தில் நாம் வருவோம் ஒன்றுலே ஒன்னா, ஒன்றுலே ஒன்னா.
0: எதிர்பார்க்க வந்திருக்கும்

0: இருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலைய.

了吧。கதையா சொல்லவா பா

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

அனைவருக்கும் மங்களம். ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில். முதலில் வாரணமுகவா, கோட்டீஸ்வரய்யர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரசாட்ச பரிபாலய என்ற சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் தபல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்பளை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மணிகிருஷ்ண சுவாமி அவர்களின் குரலில்.

சேத்து ஹிருதய ஓம்காரம் விகார மனுமூர்தனி ஷகாரம் து ப்ருவோர் மத்யே நகாரம் சிகயா திசேத் வேகாரம் நேத்ரயோர் யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்க்கம் படந்தம் தத்

नारायण प्राण उदात्त शक्ति।

शेख ऋषि के शवतार धरात्रे निशीथ एको वतुपा

நேரம் 5:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.